சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்கு டீசல் இருக்கான்னு பாத்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: எண்ணங்களுக்கு தக்கபடியே காரியங்களும் தீர்மானிக்கப்படும். இன்னைக்கு புதன்கிழமை, இன்னைக்கு வியாழக்கிழமை வந்துருச்சு. இன்னைக்கான நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செம்மையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யா நான் உங்களுக்காக பல தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். அதெல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வாழ்க்கையில் எண்ணங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தாங்க வாழ்க்கையுமே நல்லா இருக்கும். பெரியவங்க சொல்வது வந்துட்டு சும்மா கிடையாது, அதாவது எண்ணங்கள் படி தான் வந்துட்டு வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு சும்மா கிடையாது, அது உண்மையிலேயே நடக்கக்கூடியது. நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன வந்துட்டு ஆசைப்படுறோமோ, நம்ம என்ன வந்து செயலில் காட்டுறோமோ அதுதான் நமக்கு வெளிப்படையாகவும் வந்துட்டு நடக்கும். ஒரு விவசாயி விதை விதைக்கிறாரு அப்படின்னா அந்த விதையை பொறுத்து தான் வந்துட்டு அறுவடையும் அமையும், மகசூலும் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையுமே நம்ம மனசில் விதைக்கக்கூடிய எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையவே உருவாக்குது. நல்லது செஞ்சால் நம்மளுக்கு நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் நமக்கு கெட்டது தான் நடக்கும். இதுதான் வந்துட்டு உலகத்துடைய நியதி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்து பார்த்துட்ருக்கோம், வானம் அப்படியே ஓரளவுக்கு மேகமூட்டத்தோடு தான் காணப்பட்டு வந்துட்டுருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி நாள் எப்படி வரப்போகுது, மழை வரப்போகுதா இல்லை என்ன அப்படிங்கிறத வந்துட்டு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் இப்போது அடுத்ததாக உங்களுக்காக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, தமிழ்நாட்டின் மாநில மலர் எது? தமிழ்நாட்டின் மாநில மலர் எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலாக காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்குள்ளே பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் பண்ணுங்கள், இல்லை ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதில மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறதாலுமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாவே சைக்கோ கண்மணி அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு பாடல் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்கள்ல நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன். நாகராஜ், புத்தகமா இது, சினிமா தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான

0: அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க, நான் எதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க, ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவர் கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: இப்போ நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போது நீர் முறைகேடு அந்த இணைப்பு வந்துட்டு எடுத்திருக்கவங்களுடைய அந்த கணக்கெடுப்பு பணிகள் வந்துட்டு இப்போது நடந்துகிட்ருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பனமரத்துப்பட்டி டவுன் பஞ்சாயத்தில் 3800 வீடுகள் இருக்குது, அதில் 1400 மேற்பட்ட வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருக்குது. அதில் 10 வருஷத்துக்கு மேலாக கட்டணம் செலுத்தாமல் நிலுவை வைத்திருக்கக்கூடிய வசூலிக்கக்கூடிய பணியில் வந்துட்டு பணியாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க. அதே மாதிரி முன்வைப்பு தொகை, மாத குடிநீர் கட்டணம் செலுத்தாமல் முறைகேடு இணைப்பு எடுத்திருப்பது, இது மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு கண்டறியப்பட்டிருக்குது. ஒரே வீட்டுக்கு 2 இணைப்புகள் போடப்பட்டிருக்க மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு தெரிய வந்திருக்குது அப்படின்னும், அதனால வார்டு வாரியாக எத்தனை முறைகேடு இணைப்புகள் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பணியாளர்கள் கணக்கெடுத்து வந்துட்டு இருக்காங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றி டவுன் பஞ்சாயத்து தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிலுவையில் இருக்கக்கூடிய குடிநீர் கட்டணம் வசூலித்ததுக்கு அப்புறமா இணைப்புகளை துண்டிக்கிறதுக்கு வந்துட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் தொடர்ந்து அடுத்த நம்மளுடைய சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 18 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 ரூபாய், பெரிய வெங்காயம் 40 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், கத்தரிக்காய் 45 ரூபாய், வால் கத்தரிக்காய் 45 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 42 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் 35 ரூபாய், முருங்கைக்காய் 40 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 55 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 34 ரூபாய், பீன்ஸ் 100 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 100 ரூபாய், அவரைக்காய் 65 ரூபாய், புஷ் அவரை 70 ரூபாய், கேரட் 100 ரூபாய், மாங்காய் 35 ரூபாய், பழங்கள்ல வாழைப்பழம் 55 ரூபாய், புவன் வாழை 55 ரூபாய், தேன் வாழை 55 ரூபாய், ரஸ்தாளி 65 ரூபாய், செவ்வாழை 75 ரூபாய், பப்பாளி 35 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 180 ரூபாய், கீரைகள் கட்டொன்றுக்கு 20 ரூபாயிலிருந்து 28 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, அம்மாப்பேட்டை உழவர் சந்தையுடைய உடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அது இன்றைக்கி காய்கறிகள் வாங்குறதுக்காக சந்தைக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விலை நிலவரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
3: ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுது, ஆனா கையில காசு இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல.
4: அது இருக்கட்டும்டா, கையில காசு இல்லன்னா ஏன் மொபைல கிடைக்கிற?
3: ஏன்னா அது ஆப்பிள் மொபைல்டா.
5: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா, அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
2: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: நீரின்றி அமையாது உலகு, தண்ணீரை சேமிப்பதே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
3: நம்மளுடைய சேலம் மாவட்டத்தில் கடந்த ஆண்டுகளை விட இந்த வருஷம் வந்துட்டு மழையுடைய அளவு கம்மியாக இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றினவர் அப்படி தாங்க வந்திருக்குது. நினைச்சிருக்கீங்க சோனாயஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலம் மாவட்டத்தில் சராசரி மழை அளவு 104.4 மில்லிமீட்டராக வந்துட்டு பதிவாக இருக்குது. அதுபடி கடந்த ஜனவரி மாதத்துலேருந்து ஜூலை மாதம் வரைக்குமே 353.2 மில்லிமீட்டர் பதிவாக இருக்குது. ஆனால் 254.7 மில்லிமீட்டர் மட்டும்தான் வந்துட்டு மழை பெய்திருக்குது. இதுபடி 98.5 மில்லிமீட்டர் மழை வந்துட்டு குறைஞ்சிருக்குது. மாத வாரியாக சராசரி மழை அளவு அடைப்புக்குறியில் பதிவான மழை அளவு இப்படி இருக்குது அப்படின்னா, ஜனவரி மாதத்தில் 13.8, அதுக்கப்புறமா பிப்ரவரி மாதத்தில் 3.8, மார்ச் மாதத்தில் 21, ஏப்ரல் மாதத்தில் 49.9, மே மாதத்தில் 109.7, ஜூன் மாதம் 68.1, ஜூலை மாதம் 86.9, 76.9 மில்லிமீட்டர் அளவுக்கு வந்துட்டு இப்போ மழை பெஞ்சிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பிப்ரவரி மாதம் மழை அளவு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜனவரி ஏப்ரல் மே மாதங்களில் சராசரியை விட குறைஞ்சிருக்குது, அது ஜூலை மாதம் வெகுவாக சரிவடைஞ்சிருக்குது அப்படின்னும், நடப்பாண்டில் பருவமழை மாற்றம் எல்லினோ பாதிப்பு மழை குறைய காரணம் அப்படி மாதிரி வந்துட்டு வானிலை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி கடந்த 2021 1327.7 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்குது. 2022 1203.6 மில்லிமீட்டர், 2023 887.2 மில்லிமீட்டர், 2024 1154.9 மில்லிமீட்டர், 2025 829.1 மில்லிமீட்டர் மழை அளவு பதிவாகி இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது மழையுடைய அளவு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்ததான் உங்களுக்கு ஹேவாக் பிரதர்ஸ் உடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787710178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ தங்கம் மற்றும் வெள்ளியுடைய விலை ஒவ்வொரு நாளுமே குறையுது இல்லை அதிகமாகுது, குறையுது இல்லை அதிகமாகுது, இப்படி தாங்க இருந்துட்டு வருது. அந்த வகையில் இப்போவுமே வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்போ தங்கத்துடைய விலை திரும்பவும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அதிகமாக ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஒரே நாளில் தங்கத்துடைய விலை இப்போ பவுனுக்கு 2080 ரூபாய் வரைக்குமே அதிகமாகிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. சர்வதேச மார்க்கெட் நிலவரப்படி தங்கம் விலையேற்ற இறக்கமாக காணப்பட்டு வந்துட்டு இருக்குது. சேலத்தில் கடந்த 1ஆம் தேதி கிராமுக்கு 13,220 ரூபாய், பவுனுக்கு 1,5760 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. நேற்று முன்தினம் கிராமுக்கு 20 ரூபாய், பவுனுக்கு 160 ரூபாய் வந்துட்டு குறைஞ்சிருக்குது. அதுபடி கிராமுக்கு 13,200 ரூபாய், பவுனுக்கு 1,5600 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. ஆனால் நேற்று தங்கத்துடைய விலை கிராமுக்கு 260 ரூபாய், பவுனுக்கு 2,080 ரூபாய் வந்துட்டு அதிகமாகியிருக்குது. அதுபடி கிராமுக்கு 13,460 ரூபாய், பவுனுக்கு 1,7680 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் வந்துட்டு வெள்ளியுடைய விலையுமே கிராமுக்கு 5 ரூபாய், கிலோவுக்கு 5,000 ரூபாய் வரைக்குமே அதிகமாகிருக்குது. அதுபடி கிராமுக்கு 240 ரூபாய், கிலோவுக்கு 2,40 லட்சம் ரூபாய்க்கு இப்போது விற்பனை நடந்துகிட்ருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் தங்கத்துடைய விலை மற்றும் வெள்ளியோட விலை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அது நேரத்தில் இப்போது தங்கத்துடைய விலை கொஞ்சமாக வந்துட்டு அதிகமாக ஸ்டார்ட் ஆகிருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போது அடுத்ததாக நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,460 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1,7680 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 240 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 2,40,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை 5.40 காசுகள் அப்படி மாதிரி தான் வந்துட்டு விற்பனையாகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போது தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலையிலுமே அடுத்தடுத்து மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்குது. அந்த தங்கத்தோடைய விலையுமே வந்துட்டு இப்போ லைட்டாக அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலையுமே கடந்த நாட்களை விட இப்போ லைட்டாக வந்துட்டு அதிகமாக இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு அப்டேட்மே இருக்குதுங்க. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, ஜெகதீஷ் உடைய கல்லிய சாங் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நம்மளோட சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து இப்போது அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க ஒரு அப்டேட் தெரிவிச்சிருக்காங்க. மேட்டூர் அணையுடைய மொத்த நீர்வட்டம் எவ்வளோ அப்படின்னா 120 அடி. கபினி அணையில் திறக்கப்பட்ட உபரி நீரால் நேற்று முன்தினம் காலையில் 8 வினாடிக்கு 67 கனஅடியாக இருந்த அணையோட நீர்வரத்து 8 மணிக்கு 4923 கனஅடியாகவும் நேற்று காலையில் 11988 கனஅடியாகவும் அதிகமாக இருக்குது. இதுக்கேற்ற மாதிரி வந்து நேற்று காலையில் அணையோட நீர்மட்டம் 74.01 அடியாக அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 35.49 TMC இருந்த அணையோடைய நீர் இருப்பு இப்போ 36.24 TMC வந்துட்டு அதிகமாக இருக்குது. இந்த நிலையில் சாயங்காலம் 4 மணிக்கு அணையோட நீர்வரத்து 18905 கனஅடியாக வந்துட்டு அதிகமாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி காலையில் 74.01 அடியாக இருந்த அணையோட நீர்மட்டம் சாயங்காலம் 74.55 அடியாக அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 36.24 TMC இருந்த அணையோடைய நீர் இருப்பு இப்போ 36.74 TMC அதிகமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ கபினி அணையிலேருந்து தொடர்ந்து தண்ணீர் வந்து திறக்கப்பட்டு வந்துட்டுருக்கனால இனி வரக்கூடிய நாட்கள்லையுமே நீர்வரத்தானது அதிகமாக தான் போகுது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போது அடுத்ததாக இன்றைக்கி நம்மளோட சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் அணையோட நீர்மட்ட நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, நீர்மட்டம் 74.55 அடியாகவும் நீர் இருப்பு 36.74 TMC இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 18905 அடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1500 கனஅடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இப்போது அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 18905 கனஅடியாக இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு வந்துட்டு 1500 கனஅடியாக தான் வந்துட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ நீர்வரத்து ரொம்ப அதிகமாகவும் நீர் திறப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் இருக்கிறதுனால நீர்மட்டம் மற்றும் நீரிருப்புமே வேகமாக அதிகமாகிட்டு வந்துட்டு இருக்குது. பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே நேரத்தில் நீங்கள் மெடுத்து யூஸ் பண்ணி அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் சிக்கனை படுத்த வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு அப்டேட்மே வெயிட்டிங்ல இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக அகேஷுடைய அரண்மனை சாங் தான் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்ல இருக்குது. இப்போ முதலாவதா என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, கோயம்புத்தூர் டு ஜெய்ப்பூர் நீங்க பயணிக்கிற மாதிரி நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க இது. என்ன அப்படின்னா, கோவை டு ஜெய்ப்பூர் இடையே சிறப்பு ரயில் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. கோவை டு ஜெய்ப்பூர் இடையே சிறப்பு வார ரயில் ஆகஸ்ட் மாதம் 13, 20, 27 செப்டம்பர் 3 ஆகிய வியாழக்கிழமை நாட்களில் அதிகாலை 2:30 புறப்பட்டு திருப்பூர், ஈரோடு, சேலம் வழியாக ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:25 ஜெய்ப்பூரை அடையும் அப்படின்னும், வியாழக்கிழமை அதிகாலை 4:05 ஈரோடு, 5:10 சேலம் வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மறுமார்க்க ரயில் ஆகஸ்ட் மாதம் 16, 23, 30 செப்டம்பர் 6 ஆகிய நாட்களில், ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் நைட்டு 10:05 கிளம்பி புதன்கிழமை காலையில் 8:30 கோயம்புத்தூரை அடையும் அப்படின்னும், புதன்கிழமை அதிகாலை 3:50 சேலம், 4:50 ஈரோடு வந்து போகும் அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு கோவை டு ஜெய்ப்பூர் இடையே பயணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்குடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை, வின்சென்ட், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியா பட்டினம், பொன்னம்மாப்பேட்டை இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க, ஆஃபீஸ் டைம் கூட 1/2 முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க, ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. அதே மாதிரி முக்கியமாக டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. இப்போ அடுத்ததாக இன்றைக்கான கேள்வியாக நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டின் மாநில மலர் எது, தமிழ்நாட்டின் மாநில மலர் எது அப்படிங்கிறதா இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் கூட பேரும் உரிமை சொல்லப்படும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஏஆர் ஆனந்த் அண்ட் இன்ஜியோடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்லேன்.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படிங்கற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேர் அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈஸி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் ஃபெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவென்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
2: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: For contact 6380649701.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. திருமணி முத்தாற்றின் கரைகளில் 5 கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. முதல் கோயில் வந்து சுகவனேஸ்வரர் திருக்கோயில், அதாவது கிளிவண்ணமுடைய நாயனார் கோயில். சுகவனேஸ்வரர் கோயில் தான் முதல் ஸ்தலம். அதுக்கு பிறகு உத்தம சோழபுரத்துல இருக்கக்கூடிய கரபுரநாதர் சுவாமி கோயில், அது 2வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பில்லூர் அப்படின்ற இடத்துல வீரட்டேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த கோயில் 3வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பரமத்தி வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த நதி போகுது, அந்த இடத்துல பரமத்தி பீமேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த பீமேஸ்வரர் கோயில். அதை தாண்டினோன்னு நஞ்சை இடையாறு அப்படின்ற இடத்துல காவிரியோட இந்த சேலம் திருமணி முத்தாறு கலக்கிற இடம், இணையிற இடம், அந்த இடத்துல திரு எயில் வாயிலுடையார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, அதாவது திருவேலி நாதர், திருவேலி ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5 திருத்தலங்கள் இந்த நதியினுடைய கரையில இருக்கு. இவைகளை ஒரு நாளில் தரிசித்து திரும்பினால் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு, மறுபிறவி கிடையாது என்றும், ஒரு அசுவமேத யாகம் செய்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பாவநாச ஸ்தல புராணம் அப்படின்றது ஒரு ஸ்தல புராணத்துல இந்த திருமணி முத்தார பத்திய ஒரு செய்திகள் குறிப்பிட, இந்த செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பெறுகிறோம். ஸோ எப்படி நீங்க பாருங்க, இந்த அளவுக்கு

0: கொஞ்சம் சார்பாக அதை நினைக்கிறேன். இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னு தோணுது, ஆனா கையில காசு இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல.
2: அது இருக்கட்டும்டா, கையில காசு இல்லன்னா ஏன் மொபைல கடிக்கிற?
1: ஏன்னா அது ஆப்பிள் மொபைல்டா.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?
0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
4: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற? அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சொல்லுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
5: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சொல்லுவா கேம்ஸ் சொல்ல கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
6: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
1: இப்போ கால்நடை கண்காட்சிக்கு முன்பதிவு செய்யறதுக்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. நினைச்சிருக்கீங்க, சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. ஈரோடு மாவட்டம் மந்தியூர்ல ஆடி மாசத்துல நடக்கக்கூடிய குருநாத சுவாமி கோவில் திருவிழாவை முன்னிட்டு குதிரை கால்நடை சந்தை வந்துட்டு நடக்கிறது. அதே நேரம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சார்பில் கால்நடை கண்காட்சி மாநாடு வர 10ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்குமே அந்தியூர் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக வளாகமான பர்கூர் மாட்டின ஆராய்ச்சி நிலைய தீவன புல் பண்ணையில் வந்துட்டு இது வந்துட்டு நடக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏற்பாடுகளுமே செய்யப்பட்டிருக்குது. இதில் கால்நடை வளர்ப்பவர்கள் விவசாயிகள் பயன்பெற முன்பதிவு அவசியம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு இது பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேராசிரியர் மற்றும் தலைவர் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி மையம் 306 சக்திசாலை வீரப்பன் சத்திரம் ஈரோடு 4 அப்படிங்கிற இந்த முகவரியை நீங்கள் அணுகலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை இதில் பற்றின வேறு தகவல்கள் நீங்கள் எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0424 222 219 1482 அப்படிங்கிற இந்த நம்பர்லையோ 9865016174 அப்படிங்கிற இந்த நம்பர்லையோ நீங்கள் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி மையத்துடைய தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு யாருக்காவது வந்து இந்த அப்டேட் தேவைப்படும் அவங்க வந்துட்டு, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க பாட்டி தாத்தா யாராவது கால்நடையெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து அவங்க வந்துட்டு சொல்லிடுங்க மறக்காமல். அதே மாதிரி இந்த கண்காட்சியிலையுமே வந்துட்டு போய் கலந்துக்க சொல்லுங்கள். இது பற்றின கூடுதல் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 0424 222 219 1482 அப்படிங்கிற இந்த நம்பர்லையோ, அப்படிலாம் 9865016174 அப்படிங்கிற இந்த நம்பர்லையோ கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததா இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா சிவபாலன் அவர்கள் வந்துட்டு தருமபுரி பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சிவபாலன். உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787707108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, உயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2 लाख करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले
3: हैं। लक्ष्मी प्रभा आपट मावटम त्रिकुलाचल का பக்கத்துல இருக்க வடக்கம்பளி கிராமத்தில் வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23 லட்சம் வாங்கினோம். உதவி அவர்கள் ரொம்ப சமயமாகவும் இருக்கு, எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சொகமா இருக்கும்.
2: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்துக்கோ.
0: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
1: இதுக்கு தாண்டா மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகளில் வனவிலங்குகள் அதிகமாக இருக்குண்டா. அதே நேரத்தில் நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ குரங்குட்டிக்கு எதுவும் ஆகலை மச்சான், இனிமேலாவது பொறுமையாக போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: பயன்படுத்தாமல் தேவையறிந்து பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ வருமான வரித்துறையில் வந்துட்டு ஒரு வேலை வாய்ப்பு வந்து இருக்குது அப்படிமா சொல்லியிருக்காங்க. வருமான வரி மேல்முறையீட்டு திருப்பாயத்தில் காலி இடங்களுக்கு இப்போ அறிவிப்பு வெளியாக இருக்குது. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, முதுநிலை தனி செயலர் 22, தனி செயலர் 20 அப்படின்னு மொத்தமாக 42 இடங்கள் காலியாக இருக்குது. இவங்களுக்கான கல்வி தகுதி, பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும், நிமிஷத்துக்கு 120 வார்த்தைகள் எழுதக்கூடிய சுருக்கெழுத்து திறன் பெற்றவராக இருக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 35 வயசு இருக்கக்கூடியவங்க நீ தாராளமாக அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான தேர்ச்சி முறை எழுது தேர்வு, ஸ்கில் தேர்வு, நேர்முக தேர்வு, இந்த மூன்று முறைகள் மூலமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான தேர்வு மையம் சென்னையாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 16/8/2026 அன்னைக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணணும். இது பற்றின விவரங்கள் உங்களுக்கு கூடுதலாக தேவைப்படுது இல்லைன்னா ஆன்லைன் அப்ளை பண்ணணும் அப்படின்னுச்சுன்னா itat.gov.in itat.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் மாதிரி இருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இந்தியாவில் சில பயனர்களுடைய பிறந்த தேதி மாதிரியான டீட்ஸ் எல்லாமே வந்துட்டு பதிவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வாட்ஸ்அப் சொல்கிறதா வந்துட்டு சில தகவல்கள் சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ள பார்க்கக்கூடிய இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க குரு அவங்களோட. உங்களுக்காக இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங், சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் மாதிரியான பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் மாதிரியான விஷயங்கள் இப்போ நிறைய வேடிக்கையான விஷயங்கள் கொண்டு சேர்த்துட்டுருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க இது வாலிப வயசு நிகழ்ச்சி திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ள குரு அவங்களோட. அடுத்த இன்னைக்கான எட்டு தீக்கும் நம்குறள் நிகழ்ச்சியோ தலைப்பு என்ன அப்படின்னா, உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது விவசாயிகளா நுகர்வோர்களா, உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது விவசாயிகளா நுகர்வோர்களா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க எட்டு திக்கும் நம்குறள் நிகழ்ச்சியில். இப்போது அடுத்ததான் மார்ட்டின் காட்டேஜருடைய சைனாமேடு காதல் பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலம் மாவட்டத்தில் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுடைய இல்லம் தேடி பொது விநியோகப் பொருட்களை விநியோகிக்கக்கூடிய திட்டமானது ஆகஸ்ட் மாதம் 2026 4/8/2026 5/8/2026 ஆகிய நாட்களில் நடந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போது 6/8/2026 அதாவது இன்றைக்குமே வந்துட்டு இந்த திட்டத்தில் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட இருக்கும் அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவதி ஏஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுடைய இல்லத்துக்கு நேரில் போயிட்டு அரிசி சர்க்கரை உள்ளிட்ட பொது விநியோக திட்ட பொருட்களை விநியோகிக்கக்கூடிய இல்லம் சென்று பொது விநியோக திட்ட பொருட்களை விநியோகிக்கும் திட்டம் சேலம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்குது. அதுபடி இந்த திட்டத்தின் மூலமாக சேலம் மண்டலத்தில் 1777 நியாய விலை கடைகளில் பதிவாகி இருக்கக்கூடிய 1,7,953 குடும்ப அட்டைகளுக்கு அவரவர் இல்லங்களிலேயே பொது விநியோக பொருட்களை வந்துட்டு கொடுக்கிறதுக்கான அந்த வழிவகை வந்து செய்யப்பட்டிருக்குது. ஆகஸ்ட் மாதம் 4/8/2026 5/8/2026 ஆகிய நாட்களில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ 6/8/2026 ஆகிய நாட்களையும் வந்து விநியோகம் செய்ய உத்தரவிடப்பட்டிருக்கிறதுனால சேலம் மாவட்டத்தில் கூடிய அனைத்து நியாய விலை கடைகளிலுமே இல்லம் தேடி பொருட்களை வந்துட்டு இப்போ கொடுக்க போகிறாங்க. அதனால் வந்துட்டு நீங்களுமே வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இல்லம் தேடி இந்த பொருட்கள் கொடுக்கக்கூடிய இந்த திட்டத்தின் மூலமாக அந்த சார்ந்த பயனாளிகள் வந்து தங்களுடைய தொலைபேசி எண், மாற்றுத்திறனாளி குறித்த விவரம், குடும்ப அட்டையில் பதிவு செய்தல் மற்றும் முகவரி மாற்றம், இந்த திட்டத்தின் தொடர்பான கோரிக்கைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா சம்பந்தப்பட்ட குடிமைப் பொருள் வட்டாட்சியர், வட்ட அலுவலகங்கள் அலுவலரை அணுகி தீர்வுகள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படி மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா சிவபாலன் அவங்களுக்கு, அதாவது சுந்தாகர் அவர்கள் வந்துட்டு டால்மியா போர்டிலேருந்து நாளைக்கு அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சுதாகர், உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விஷஸோ இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலை 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள உறப்பாகக்கூடிய நம்ம சுற்று நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட நிலை என்னான 9/8/7/7/0/107.8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரால விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக ஜாருமுள்ளியின் பிஎஸ்பியோட கம்போல எம்ஆஎம்ஆ சாங் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம என்ன சொல்ல போகிறோம், நம்மளுடைய இறுதி பகுதியில் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோடைய தலைப்பு என்ன அப்படிங்கிறதா. இன்றைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது விவசாயிகளா நுகர்வோர்களா. உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது விவசாயிகளா நுகர்வோர்களா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சி பார்த்தோன்னா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதேமே நம்மளோட நிலை என்னான்னு 9787070107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணிவிடுங்க. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக வரையறுக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்றைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, தமிழ்நாட்டின் மாநில மலர் எது. தமிழ்நாட்டின் மாநில மலர் எது அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் செங்காந்தல் மலர். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரங்கசாமி அண்ணா வெள்ளாறுலேருந்தும், ருக்மணி பாட்டி தாதக்காப்பட்டியிலேருந்தும், ஸ்ரீஜாக்கா தாதக்காப்பட்டியிலேருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலேருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலேருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலேருந்தும், ஜாடிமுருகன் அண்ணா மங்களபுரம்லேருந்துமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தனேஷ், காவ்யா, சுபாஷ், மாரிமுத்து இவங்க இந்த கேள்விக்கான பதில் சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்மளுடைய சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்குள்ளே உறப்பாக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787070107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா, நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் நம்மளோட பேரும் உரிமையாக சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களோட பதிலை பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நான் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பாள சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. கட்டபாபா நேர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கரனுடன் எல்லோருக்கும் அருமையான காலை வணக்கம் இடையர மக்களை. இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாட வந்துட்டோம் திவாகர் மற்றும் பிரதீபா. இன்னைக்கு உங்களோட விளையாடுறதுக்காக ஒரு சூப்பரான செமையான ஒரு விளையாட்டு தான் கொண்டு வந்திருக்கோம். அந்த விளையாட்டோட பேர் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் வந்து வாகை சுடுவா நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், என்ன பண்ணணும்னா கால் பண்ணணும். 9787 707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா எங்களோட ஜாலியாக பேசிகிட்டே விளையாடலாம். ஒரு சூப்பரான விளையாட்டு உங்களோட விளையாடுறதுக்காக கொண்டு வந்திருக்கோம். இந்த விளையாட்டோட பெயர் தான் ரிவேஸ்டில் சொல்லுங்கள் அப்படிங்கிறது. உங்கள்கிட்ட நான் வந்து நாலஞ்சு விஷயம் சொல்லுவேன். அதை நான் ரெண்டு டைம் தான் சொல்லுவேன். அது அப்படியே சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் ரிவேஸ்டில் என்கிட்ட சொல்லணும். அந்த வரிசை மாறாமல் சொல்லணும். உதாரணத்துக்கு 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லணும்னா 5 4 3 2 1 சொல்லணும். இது அன்றைக்கான விளையாட்டை நம்ம விளையாட போகிறோம். இந்த விளையாட்டில் இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபத்தில் இருந்து பேசுறேன்.
1: மாணிக்கவேல் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: சிறப்பா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமாண்ணா? நம்பர் இல்ல, நான் வந்து நம்பர் கலர் எது வேணாலும் சொல்லுவேன், அது அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லணும். ஓகே. மஞ்சள், சிவப்பு, பச்சை, நீலம், கருப்பு. மஞ்சள், சிவப்பு, பச்சை, நீலம், கருப்பு.
2: மஞ்சள், சிவப்பு, மஞ்சள், நீலம், கருப்பு.
1: மஞ்ச அது அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லணும். மஞ்சள், சிவப்பு, பச்சை, நீலம், கருப்பு. இது அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லணும்.
2: கருப்பு, நீலம், பச்சை, சிவப்பு, மஞ்சள்.
1: சூப்பர் மாணிக்கம், நான் அருமையா விளாண்டு ரொம்ப நன்றி அண்ணா.
2: நன்றி.
1: மங்களபுரத்துல இருந்து நம்ம மாணிக்கம்மனை கால் பண்ணி சூப்பரா சிறப்பா அற்புதமா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. நம்ம கூட விளையாண்டதுக்கு முதல் நேராக வந்து அற்புதமாக இன்னைக்கு நிகழ்ச்சியை ஆரம்பித்து வச்சுட்டு போயிருக்கீங்க, ரொம்ப நன்றி அண்ணா. இன்றைக்கி கால் பண்ணி நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களே கேட்டுட்டு இருக்க, நீங்களும் யாராவது விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். 9787 701078 அதாவது 9787 707 708 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அது பார்க்கட்டு கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான அருமையான சமையான பாட்டு வந்துகிட்டே இருக்கு, நம்ம நிகழ்ச்சியில் பாட்டை கேட்டு வாங்க மைடியர் மக்களை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். நாகராஜ், புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம்

சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க. ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட

0: அவருடைய மனசுல ஒரு கேள்வி வருது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும்
2: பிரதீபாவுடன்.
1: இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். ரிவர்ஸ்ல சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு விளையாட்டு. உங்கள்கிட்ட நான் நம்பரோ இல்லை ஏதோ ஒரு பொருட்களோ சொல்லுவேன், அஞ்சு விஷயம் சொல்லுவேன், அதை நீங்கள் கேட்டு அப்படியே ரிவர்ஸ்ல என்கிட்ட வரிசை மாறாமல் சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் பண்ணுங்கள், 9787701078 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா எங்கள் ரெண்டு பேர் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் இருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம்.
2: ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம். சோனா போன் பாய் தொகுப்பாளர்கள் சிவாகர் மற்றும் பிரதீபா இருவருக்கும் காலை வணக்கத்துடன். திருப்ப மாவட்டம் மூல ராதவன், இருவரும் நலமா?
2: சூப்பரா இருக்கும். நான் நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கிறேங்க. உங்களை மாதிரி நான் நலமா இருக்கிறேன். இருவரும் மாதிரி
2: ஓகே ஓகேண்ணா.
1: அருமை அருமை யாதவன் தான். இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
3: ஒன்பது ஏழு எட்டு ஏழு ஏழு
1: சரி, உங்களுக்காக நான் ஏழு ஏழு கரெக்டா சொல்லிட்டீங்க. 9 8 மட்டும் உள்டாவா சொல்லிட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பரா
3: விளையாண்டீங்கண்ணா.
1: அருமையா இருந்தாலும் நல்லா ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க,
3: நன்றிங்கண்ணா.
1: திருப்பூர் மாவட்டத்துல இருந்து நம்ம ஆதன் அண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு.
2: மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சூடவா நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டே இருக்கோம் பிரதீபா மற்றும் திவாகர். இப்போ உங்களுக்காக ஒரு அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க மக்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
3: மச்சான் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுது, ஆனா கையில காசு இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல.
4: அது இருக்கட்டும்டா, கையில காசு இல்லன்னா ஏன் மொபைல கிடைக்கிற?
3: ஏன்னா அது ஆப்பிள் மொபைல்டா.
5: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சுகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
2: அச்சுச்சோ சாமே, கிணடாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: உறங்குவது மழை நீர் மட்டுமல்ல, அது நமக்கான உயிர் நீர்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி நடந்திருக்கீங்க மக்களே. திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு
4: கேட்டீங்கன்னா, ரிவர்ஸ்ல சொல்லுங்க, அதாவது நாங்க என்ன சொன்னாலும் அதை நீங்க ரிவர்ஸ்ல சொல்லணும். இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
3: எல்லாருமே சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? அருமையா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு?
5: நல்லா
3: போயிட்டு இருக்கு. மழை இப்ப வெயில் அடிக்குது. சரிங்க, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
5: விளையாடுறோம்
3: தெரியுமா? விளையாடுவோமா? ஓகே. ப்ளூ, கிரீன், ஆரஞ்சு, எல்லோ, ரெட். ப்ளூ, கிரீன், ஆரஞ்சு, எல்லோ, ரெட்.
5: Yellow, orange, green, blue.
3: Super, ரொம்ப நன்றி.

மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க, அது வாக்கன் மற்றும் பிரதீபாவுடன். உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சி நடந்திருக்கீங்க. திவாகர் மற்றும்
2: பிரதீபாவுடன்
1: இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிவர்ஸ்ல சொல்லுங்க அப்படிங்கிற விளையாட்டு தான் நம்ம விளையாண்டு இருக்கோம். இந்த ரிவர்ஸ்ல சொல்லுங்க அப்படிங்கிற விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட நாங்க நம்பரு இல்லைன்னா ஏதாவது ஒரு கலர் சொல்லுவோம், அதை நீங்க கேட்டுட்டு அப்படியே ரிவர்ஸ்ல என்கிட்ட சொல்லணும். இதான் அன்னைக்கான விளையாட்டை விளையாண்டு இருக்கோம். இப்போ இந்த விளையாட்டை நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் நினைஞ்சிருக்காங்க, அவங்களோட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம். என்ன குரல், புது குரலா இருக்கு?
3: அதுதான் நானும் அதான் கேக்குறேன், என்ன புத்தம் புது குரலா கேக்குது?
1: ரொம்ப நாள் கழிச்சு வந்தா அப்படித்தான் கேக்கும்.
3: அப்படிதான்
1: சரி, பட்டி நல்லா இருக்கீங்களா?
3: கண்டினியூவா போட்டிட்டே இருக்கீங்கல்ல, உங்களுக்கெல்லாம்
1: லீவ் இல்லையா? லீவ் இல்ல பட்டி, நமக்கு மக்கள் கூட பேசுறதுதான் முதல் கடமை, அதுக்கப்புறம் தான் மத்த கடமை. நன்றி நன்றி பாட்டி. சரிங்க பாட்டி, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
3: விளையாடுறோம் தெரியுமா? கலர் கண்ணைய சொல்லுங்க சாமி, கலரை பார்த்து பார்த்து கண்ணே பூத்து

0: போச்சு.
1: அப்படியா?
0: ஆமா.
1: கம்மியா சொல்ல உங்களுக்கு கலர?
0: ஆமா, ஏகப்பட்ட கலர்
1: பார்த்துட்டேன்.
0: கம்மியா சொல்லுங்க, ஏதோ இருக்கிற மோடல கம்மியா சொல்லுங்க. பேசணே பேசுனேன்.
1: சரி சரி பாட்டி, சரி பாட்டி. உங்களுக்கான கலர் ப்ளூ, கிரீன், ஆரஞ்சு, எல்லோ. ப்ளூ, கிரீன், ஆரஞ்சு, எல்லோ.
0: இங்கிலீஷ்ல சொல்லணுமா?
1: சரி, தமிழ்ல சொல்லவா? நீலம், பச்சை, சிவப்பு, மஞ்சள். நீலம், பச்சை, சிவப்பு, மஞ்சள்.
0: நீலம், பச்சை, சிவப்பு, மஞ்சள்.
1: பாட்டி டிவைஸ்ல சொல்லணும் பாட்டி. நீலம், பச்சை, சிவப்பு, மஞ்சள்.
0: மஞ்சள், சிவப்பு, பச்சை, நீலம்.
1: சூப்பர் பாட்டி, அருமையா விளையாடி. ரொம்ப நன்றி பாட்டி.
0: நன்றி அசாமி.
1: நன்றி நன்றி.
0: பாட்டுகள்லாம் கொஞ்சம் பழைய பாட்டுதான் செலக்ட் பண்ணி இருக்கிறேன். எல்லாம் பாடுற பாட்டெல்லாம் தெரிஞ்ச பாட்டுதான். எந்த பாட்ட சொல்றதுன்னே அப்படி ஆயிப்பட்டு. சரி, பாக்கலாம்.
1: நன்றி நன்றி நன்றி பாட்டி. ரொம்ப நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.
1: ராதகாப்பட்டியிலிருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி பாட்டி. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து நினைந்திருங்கள். சுனஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும்
2: பிரதீபாவுடன். இப்போ உங்களுக்காக ஒரு அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டே இருக்கு. மதுரமல்லி சாங் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. திவாகர் என்னுடன் மற்றும் பிரதீப் என் கூட இருக்காங்க. இன்றைக்கி என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிவர்ஸில் சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த ரிவர்ஸில் சொல்லுங்கள் விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு 5 நம்பர்

0: இன்னும் அஞ்சு கலர் சொல்லுவேன், அதை நீங்க கேட்டு அப்படியே ரிவர்ஸ்ல என்கிட்ட சொல்லணும். இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம்.
1: ஹலோ வணக்கம்,
2: நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைபவர் மேட்டூர் வட்டம் 50 கலெக்டர் அன்பு திவாகர் பிரதீப் அவர்களே.
1: வணக்கம். வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க?
2: அருமையா, சூப்பரா இருக்கேன். பிரதீபா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கோம்க்கா, நாங்களும் இங்க.
2: சொல்லுங்க அன்பு திவாகர் அவர்கள்.
0: கலை செல்வி அக்கா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்
2: தெரியுமா? தெரியும் தெரியும தெரியும. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அருமை அருமை,
0: சூப்பரா அக்கா. அக்கா இன்னைக்கு நம்ம
2: பின்னாடி போயிட்டு அப்படி குறுக்கு குறுக்கு சொல்லுவீங்க, நாங்களும் அப்படியே உங்களை எண்கள் சொல்லுவீங்க, அதை நாங்க அப்படியே சொல்லணும்.
0: ஆமா, ரிவர்ஸ்ல சொல்லணும்.
2: நீங்க பேசுறது கொஞ்சம் சவுண்ட் கம்மியா வருது.
0: நான் வந்து சொல்றது அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லணும் அக்கா. விளையாண்டுருவோமா?
2: சரி சரி.
0: ஓகே, உங்களுக்கான நம்பர் 09411
2: 09411 1 1 4 9 1 0.
0: சூப்பர் கலை செல்வி அக்கா, எப்படிக்கா? சரி, அடுத்து சொல்லவா? 06082 06082
2: நன்றி.
1: மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கும் பிரதீபா மற்றும் திவாகர். நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787-70108 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் என் கூட சேர்ந்து விளையாடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் சலியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேர் அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்ட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவென்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
2: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: For contact 6380649701.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. திருமணி முத்தாற்றின் கரைகளில் 5 கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. முதல் கோயில் வந்து சுகவனேஸ்வரர் திருக்கோயில், அதாவது கிளிவண்ணமுடைய நாயனார் கோயில். சுகவனேஸ்வரர் கோயில் தான் முதல் ஸ்தலம். அதுக்கு பிறகு உத்தம சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கரபுரநாதர் சுவாமி கோயில், அது 2வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பில்லூர் அப்படின்ற இடத்துல வீரட்டேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த கோயில் 3வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பரமத்தி வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த நதி போகுது, அந்த இடத்துல பரமத்தி பீமேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த பீமேஸ்வரர் கோயில். அதை தாண்டவுன்னு நஞ்சை இடையாறு அப்படின்ற இடத்துல காவிரியோட இந்த சேலம் திருமணி முத்தாறு கலக்கிற இடம், இணையிற இடம், அந்த இடத்துல திரு எயில் வாயிலுடையார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, அதாவது திருவேலி நாதர் திருவேலி ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5 திருத்தலங்கள் இந்த நதியினுடைய கரையில இருக்கு. இவைகளை ஒரு நாளில் தரிசித்து திரும்பினால் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு, மறுபிறவி கிடையாது என்றும், ஒரு அஸ்வமேத யாகம் செய்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். பாவநாச ஸ்தல புராணம் அப்படின்றது ஒரு ஸ்தல புராணத்துல இந்த திருமணி முத்தாரை பத்திய ஒரு செய்திகள் குறிப்பிட இந்த செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பெறுகிறோம். ஸோ எப்படி நீங்க பாருங்க, இந்த அளவுக்கு புனிதமான ஒரு நதி

0: சுத்தமான நதியாக இதை மீட்டெடுக்கிறது தான் ஒரு பெருமையான சிறப்பான பணியா இருக்கும். நம்ம மீண்டும் அதை வந்து உயிரடைய செய்து நம்ம நிலை நிறுத்தணும். அதுதான் நம்ம முன்னாட நிற்கிற ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சேலம் வரலாற்று சங்கதி சார்பாக அதை நினைக்கிறேன். இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண்துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்க கூட இணைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும் திவாகர். இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாட்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிவர்ஸில் சொல்லுங்கள் அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். ரிவர்ஸில் சொல்லுங்கன்ற கேமோட ரூல்ஸ் என்னென்னா, நாங்கள் நம்பரோ இல்லை கலர்ஸோ சொன்னால் நீங்கள் அதை ரிவர்ஸில் சொல்லணும். இப்போது நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாண்டுலாம். ஹலோ, வணக்கம். காலை வணக்கம் அண்ணா.
2: காலை வணக்கம் பாஸ்கர் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
2: அருமையா இருக்கு. நான் சாப்பிட்டேன்.
7: சொல்லுங்க
2: அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்
7: தெரியுமா? ரிவர்ஸ்ல சொல்லுங்க. நீங்க சொந்த கலரா என் நம்பரோ ரிவர்ஸ்ல சொல்லுங்க.
2: ஆமா அண்ணா, விளையாண்டுருவோமா? ஓகே, உங்களுக்கான கலர் என்னன்னா சிகப்பு, மஞ்சள், பச்சை, நீலம், கருப்பு. சிகப்பு, மஞ்சள், பச்சை, நீலம், கருப்பு.
7: கருப்பு, நீலம், பச்சை, மஞ்சள், சிவப்பு.
2: என்னண்ணா இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க. சரி, நான் அடுத்த நம்பர் சொல்கிறேங்கண்ணா. 1-0-2-0-2-3 1-0-2-0-2-3 அற்புதம் பாஸ்கர் அண்ணா, அருமையா விளாண்டிருக்கீங்க. ரொம்ப நன்றி
7: அண்ணா.
2: நன்றி. டால்மிய காலனியில இருந்து பாஸ்கர் அண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு.
6: மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கோம் பிரதீபா மற்றும் திவாகர். இப்போது உங்களுக்காக ஒரு அருமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க.

0: வீரன்.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
2: மச்சான் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுது, ஆனா கையில காசு இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல.
3: அது இருக்கட்டும்டா, கையில காசு இல்லனா ஏன் மொபைல கடிக்கிற?
2: ஏன்னா அது ஆப்பிள் மொபைல்டா.
4: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சுகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
2: அச்சுச்சோ சாமே, கிரடாச்சு, குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம்.

0: நீரை சேமிப்போம், நீர் வளம் காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது பிரதீபா மற்றும் திவாகர். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிவர்ஸில் சொல்லுங்கள் அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்ருக்கோம். இப்போ நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ, வணக்கம். சூப்பராக இருக்கும். நான் நீங்கள் எப்படி இருக்கீங்க?
4: வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் அண்ணா.
5: ஒன்று பூஜ்ஜியம் மூணு மூணு அஞ்சு ஒரே ஒரு நம்பர் மட்டும் மாறிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அருமையா. நன்றிங்க, நன்றி. ஆர்டிஎம்ல இருந்து ராமன் கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா.
3: மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன கேம் விளாட்றோம்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். இதை விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9787070108 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் விளையாடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்,
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்க கூட இணைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும் திவாகர். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிவர்ஸில் சொல்லுங்கள் அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்டுருக்கோம். இந்த ரிவர்ஸில் சொல்லுங்கள் கேமோட ரூல்ஸ் என்னென்னா, நாங்கள் நம்பர்ஸோ கலரோ சொன்னால் அதை நீங்கள் ரிவர்ஸில் சொல்லணும். இந்த கேம் விளாட்றது

0: காக இப்ப நம்ம கூட ஒரு நேயர் நிஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் பிரதீபா, திவாகர், காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமாண்ணா?
1: கண்டிப்பா நன்னாய் தெரியும்.
2: சூப்பர் சூப்பர் ராஜஸ்கன் அண்ணா, இன்னைக்கு விளையாண்டுருவோம்ண்ணா.
1: கண்டிப்பா.
2: ஓகே, உங்களுக்கு வந்து நான் அஞ்சு நம்பர் சொல்லுவேன், அந்த அஞ்சு நம்பரை நீங்க ரிவர்ஸ்ல சொல்லணும்.
1: ஓகே
2: ஓகே. நான் உங்களுக்கான அஞ்சு நம்பர் 1 0 4 7 5 1 0 4 7 5. சூப்பர் சூப்பர் அண்ணா. அடுத்த நம்பர் சொல்றேன், 1 0 4 0 5 1 0 4 0 5
1: 5 0 4 0 1.
2: சூப்பர் அண்ணா, அருமையால அண்ணா, ரொம்ப நன்றி ராஜஸ்கன் அண்ணா.
0: மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. வாகை சூடவா நிகழ்ச்சியில நீங்களும் விளையாடணும் நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க, 9 7 8 7 7 0 107 8 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எங்க கூட சேர்ந்து விளையாடலாம். இப்போ உங்களுக்காக ஒரு அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும்
3: பிரதீபாவுடன்.
2: இன்னைக்கு நம்ம சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டு. இந்த விளையாட்டோட பேர் என்னன்னு
3: கேட்டீங்கன்னா ரிவர்ஸ்ல சொல்லுங்க அப்படின்ற கேம் தான் விளையாண்டு இருக்கோம். ரிவர்ஸ்ல சொல்லுங்க கேமோட ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஏதாவது ஒரு கலர்ஸ் நம்பர்ஸ் சொன்னா நீங்க அதை ரிவர்ஸ்ல சொல்லணும். இப்போ நம்ம கூட போய் விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஏறிகோடி எம் ராஜேஸ்வரி பேசுறேன். நெல்லைச்சாயவரம் எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கும்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நாங்களும் நலமா இருக்கோம்.
3: ஓகே ஓகேங்கா. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமாங்கா?
4: ரிவர்ஸ்னு சொல்லுங்களா?
3: ஓகேக்கா,
2: விளையாண்டுருவோமாக்கா?
4: சொல்லலாம்.
2: ஓகே, உங்களுக்கான நம்பர் 1, 2, 3, 4, 5.
4: நன்றி அக்கா.
2: தருமபுரி மாவட்டத்தில இருந்து ராஜேஸ்வரி அக்கா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா நீங்க நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு வாகை சுடுவா நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டோம். என்ன விளையாட்டு அப்படின்னு
3: கேட்டிங்கன்னா ரிவர்ஸில் சொல்லுங்க அப்படின்ற விளையாட்டு தான் விளையாண்டோம். இந்த கேமில் நிறைய நேயர்கள் வந்து எங்கள் கூட ஜாலியாக விளையாண்டாங்க, அவங்களுக்காக ரொம்ப நன்றிகள்.
2: இதோட நாங்க ரெண்டு பேரும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்களிடம் இருந்து விடைபெறுவது திவாகர் மற்றும் பிரதீபா. நன்றி மக்களே, டாடா மக்களே. பாய் பாய்
3: பாய் பாய்.

தொழில்நுட்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். இந்திய விவசாயத்தோட எதிர்காலம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். விவசாயம் இன்னைக்கு ஒரு குறுக்கு சாலையில நிக்குதுங்க. ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பாரம்பரிய முறைகளின் மீதான நம்பிக்கை, இன்னொரு பக்கம் ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் சார்ந்த நவீன வேளாண்மை. ஆனா இந்த ரெண்டுக்கும் இடையில நம்மளுடைய மண் ஒரு ஆபத்தான நிலையை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லலாம். மண்ணோட நிலைன்னு சொல்லும் போது உலகம் ஃபுல்லாவே மண்ணோட ஆரோக்கியம் அப்படின்றது கேள்விக்குறியா தான் இருக்கு. ஐக்கிய நாடுகள் சபையும் யுனெஸ்கோவும் தற்போதைய வேளாண்மை மற்றும் தொழில்துறை நடைமுறைகள் தொடர்ந்தது அப்படின்னா 2050 பூமியில 90% நிலப்பரப்பு சீரழியும் நிலைக்கு தள்ளப்படும்னு சொல்றாங்க. இது உணவு பாதுகாப்பு, நீரின் தரம் மற்றும் உயிரியல் பன்முகத்தன்மை, இதுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா கடுமையான அச்சுறுத்தலா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்தியாவின் நிலைமையும் இதுக்கு விதிவிலக்கு இல்லங்க. சமீபத்திய ஜூன் 2026 அறிக்கையின்படி இந்தியாவில

30% மேற்பட்ட நிலம் சீரழிவுக்கு உள்ளாகியிருக்கு. மண்ணில் நைட்ரஜனின் அளவு 5% குறைவாகவும் மண்ணின் கரிம கார்பன் அளவு 0.54% கீழையும் சரிஞ்சிருச்சு. இது விளைச்சலை மட்டும் இல்லாமல் மண்ணோட மனிதர்களின் ஊட்டச்சத்து பாதுகாப்பையும் நேரடியாக பாதிக்குது. இது தவிர கன உலோக மாசுபாடு சுற்றுச்சூழலுக்கு பெரும் ஆபத்தை உருவாக்கி வருது. குறிப்பாக பயிர்களுக்கும் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் பெரும் உடல்நல கேடுகளை ஏற்படுத்துது. இப்படிப்பட்ட நிலையில ஒரு விவசாயியின் முன்னே 2 வாய்ப்புகள் மட்டுமே இருக்குது. தன் அன்றாட வாழ்வை நடத்துறதுக்காக ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் தொடர்ந்து பயன்படுத்துறது முதல் வாய்ப்பு. இல்ல அப்படின்னா இயற்கை வேளாண்மைக்கு மாறுறது இன்னொரு வாய்ப்பு. முதல் வாய்ப்பை தேர்வு செஞ்சாங்கன்னா மண்ணு மேலும் மேலும் அழிவுக்கு உள்ளாகி எதிர்காலத்தையே ஆபத்துல ஆழ்த்திடும். 2வது வாய்ப்பை தேர்வு செஞ்சா நீண்ட கால நோக்குல மண்ணுக்கு நல்லது. ஆனா இயற்கை விவசாயத்துக்கு மாறுறப்ப விளைச்சல்ல ஏற்படக்கூடிய உடனடி வீழ்ச்சியையும் அதனால உருவாகக்கூடிய பொருளாதார இழப்பையும் சந்திக்க நேரிடும். இது விவசாயியின் வாழ்வாதாரத்தையே ஆட்டம் காண வைக்குது. அதனால மேற்கண்ட இந்த 2 வழிகளாலும் நிலையான ஒரு தீர்வை அளிக்க முடியாது அப்படின்றதே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சரிங்க, இப்ப இந்திய விவசாயத்தோட எதிர்காலம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. அதே போல நம்மளுடைய நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா 9787707 அப்படின்ற எனக்கு உங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட நீங்க பகிர்ந்துக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்கள்ல நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன். நாகராஜ், புத்தகமா, இது சினிமா தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பத்தி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க, ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு

0: சினிமா கனவோட வந்த அவருக்கு சினிமா அவர் கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: இன்னைக்கு ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா இயற்கை விவசாயம் செய்யறாங்க, இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா செயற்கை உரங்களை நிறையவே வந்து பயிர்களுக்கு போடுறதுனால நிறைய பாதிப்புகளும் வந்து ஒரு பக்கம் உண்டாகிட்டு தான் இருக்கு. அது என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: இப்ப நிறைய கம்பெனி வந்து கார்பரேட்ல வந்து ஒன்ஸ் விவசாயம் பண்ணா அது எந்த பூச்சி தாக்குதலும் வரக்கூடாதுன்னு கையில கெமிக்கலும் கொடுத்துடுறாங்க. அடுத்தது ஈல்டிங் வர வரைக்கும் என்னென்ன மருந்து அடிக்கணும் கொடுத்து அதுலதான் அதை க்ரோ பண்ற கூடிய மண்ணுக்கும் சரி செடிக்கும் சரி எல்லாத்துக்குமே மருந்து. நீங்க விதை வரும் போது அந்த விதைக்கு மேல பூச்சி கடிக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு மருந்து. நீங்க நடவு செஞ்ச வாட்டி மண்ணுல வந்து எந்த தாக்குதலும் வரணும்னா அதுக்கு ஒரு மருந்து. செடி வளர வர ஒரு வாரத்துக்கு ஒரு மருந்து, 2 வாரத்துக்கு ஒரு மருந்து, பூக்குறப்ப ஒரு மருந்து, அப்புறம் அறுவடை செய்யறப்ப ஒரு மருந்து. அறுவடை முடிச்சு நம்ம அதை பேக் பண்ணி மார்க்கெட்டிங் கொண்டு போறதுக்குள்ள அதை அழுகி போக கூடாதுன்னு ஒரு மருந்து. இவ்வளவு ப்ராசஸ்லயுமே இந்த கெமிக்கல்ல தான் வருது. இப்ப அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாமே பண்ணி மண்ணோட தன்மையும் நம்ம நாட்டுல மாறி போச்சு. இப்ப வந்து கோயம்புத்தூர்ல ஜேபி அக்ரின்னு ஒரு கம்பெனி இருக்கு, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா உணவு பயிர் இல்லாம இயற்கை விவசாயத்துல மூலிகை பயிருக்கு சாகுபடி கொண்டு வந்திருக்காங்க. அவங்களே வந்து இயற்கை உரமும் கொடுக்குறாங்க, அந்த என்ன தவறும் அதுக்கான நாசம் கொடுக்குறாங்க, அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க. இன்னொரு ஆப்ஷனா இந்த மூலிகை பயிரை வளர்க்க வரைக்கும் இயற்கையான முறையில வளர்க்கணும்னு எல்லாமே கைட் பண்ணுவாங்க. ரிட்டர்ன் எடுத்துக்கிறதுக்கு அக்ரிமெண்ட் ப்ராசஸ் பண்ணி அந்த ஈல்டிங்க அவங்களே ஒரு அமௌண்ட் கொடுத்து எடுத்துறாங்க. என்ன விலைக்கு எடுக்கிறாங்கிறது நம்ம முத வாங்கும் போது அதை கிளியரா சொல்லிடுவாங்க. இவ்வளவு வரும் சார், நாங்க இந்த விலைக்கு எடுக்கிறோம் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு இப்ப வெட்டிவேர் கொடுத்துருக்காங்க, கருமஞ்சள் கொடுத்துருக்காங்க. கருமஞ்சள் எல்லாமே வந்து நார்மல் மஞ்சளை விட 200 மடங்கு சத்து அதிகம். ஆனா நம்ம எல்லா பக்கமும் வந்து நார்மல் மஞ்சள் தான் யூஸ் பண்றோம். கருமஞ்சள் வந்து புத்துநோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த சக்தி வாய்ந்த பொருள். இது வந்து வெளிநாட்டுக்கு சித்தா, ஹோமியோ, ஆயுர்வேதா இந்த கம்பெனி எல்லாமே இந்த கருமஞ்சள் வச்சு மருந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இது ட்ரெண்டிங்கா இந்த விவசாயம் நல்லபடியில போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி விவசாயம் செய்ய விருப்பம் உள்ளவங்க இந்த மாதிரி கம்பெனி சூஸ் பண்ணி நீங்க தாராளமா நம்பிக்கையோட பயிர் செஞ்சுக்கலாம். இயற்கை விவசாயத்துக்கு எல்லாத்துக்கும் அவங்களே இயற்கை விவசாயம் ஒரு 6-7 விதமான இயற்கை உரங்கள் இயற்கை மருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க. இதை பண்ணும் போது என்னன்னா நம்மளோட மண் வளமும் அதிகமாகும், நம்மளோட உடலுக்கான ஆரோக்கியமும் அதிகமாகும். இதுல எந்த கெடுதலும் வராது. மக்களும் இயற்கையான உணவு கொண்டு போய் சேர்த்தலாம். மருந்தாக போற பொருளுமே இயற்கையான முறையில ஒரு விளைவு கேட்டு பொருளா இருக்கும். இதுல நன்றிங்க மேடம்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப மஞ்சள்லயே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கருமஞ்சள் அப்படின்றது இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த விரலி மஞ்சள், அதே மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா நார்மலா வந்து கட்டி மஞ்சள் இருக்கும் இல்லையா, அது. இந்த கருமஞ்சள் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா புற்றுநோயை குணப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
1: ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுது, ஆனா கையில காசு இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல.
2: அது இருக்கட்டும்டா, கையில காசு இல்லன்னா ஏன் மொபைல கிடைக்கிற?
1: ஏன்னா அது ஆப்பிள் மொபைல்டா.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சுகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பார்த்து போ.
2: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலை பாதைகளில் வனவிலங்குகள் அதிகமாக இருக்குண்டா. அதே நேரத்தில் நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ குரங்குட்டிக்கு எதுவும் ஆகலை மச்சான், இனிமேலாவது பொறுமையாக போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்கள்

வண்டிகளை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: ஒரு துளி நீர்தானே என்ற அலட்சியம் வேண்டாம். தண்ணீர் குழாய்களை பாதுகாப்பாக மூடுவோம். நீர் வீணாவதை தடுப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: திண்டுக்கல் மாவட்டம் வில்லோட்ல இருந்து கிருஷ்ணன் ஐயா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நாங்க கனகாமரம் சாகுபடி எந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கோம், அதனுடைய வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா பூ விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு இது வந்து உதவியா இருக்கும். வாங்க தெரிஞ்சுக்கலாம்.
4: என் பேர் பி கே கிருஷ்ணன். ஏ வெள்ளோடு நரசிங்கபுரம் பக்கத்துல அடிமா மாதா கோயில் பின்னாடி. விவசாயத்துல அங்கம்மா கனகாம்பரம் நட்டா முன்னாடியே உழுது வச்சு நல்லா ஆற விட்டு எரு போட்டு அப்பதான் நடக்கூடாது. கனகாம்பரம் எல்லாம் ஒரு ரெண்டு மாட்டைக்கு முன்னாடியே உரத்தை போட்டு இல்ல அந்த எருவை போட்டு நல்லா உழுது ஆற வச்சு ஆடி மாசம் புரட்டாசி மாசம் தான் நடணும். அதுக்கு இடையில நட்டா கண்ணு வளர்ச்சி வராது, உயரமா வராது, அப்படியே நாத்து நறுங்கிக்கிட்டே இருக்கும். ஆடி புரட்டாசி இந்த ரெண்டு மாதத்துல நட்டா செடியும் ஓங்கி வரும், எல்லாமே நல்லா வரும். மேற்கொண்டு மருந்து அடிக்கிறது, நடவு நடுறது வந்து ஒரு அடிக்கு பக்கத்துல ஊனணும், ஒரு கேன் தான் ஊனணும். முக்கால் அடி ஊன்னா கணக்கா இருக்கும், ஒரு அடி ஊனக்கூடாது, கொஞ்சம் தண்ணியை உள்ள வந்து நடணும். பருப்பகம் பாக்கி பூ வந்த ஒருபாடு வாட விட்டு தான் தண்ணி விடணும். நாலு நாளைக்கு ஆறு நாளைக்கு ஒருக்குள்ள தண்ணி விடணும். அதுக்காக தண்ணியை பெருக்க விட்டா அந்த வேர் வந்து வேறு பூச்சி விழுந்துருது, இல்லைன்னா அது சரியானபடியா மகசூல் கிடைக்கிறது இல்ல. எப்பவுமே ஒரு வாரத்துக்குள்ள அஞ்சு நாளைக்குள்ள தண்ணி விட்டுறணும். தண்ணிய மோத மோத விடணும். தண்ணிய பெருக்க விட்டாவே செடி உட்காந்துருது, அப்படியே வேறு பூச்சி விழுவுது. அதுக்கு பிற்பாடு மருந்து அடிக்காத சரியா போயிடும். பூ வந்து எடுக்கிறதுல இப்ப வந்து கூலியால லேபர் கூடுதலா வருது. போன வருஷம் 150 ரூபாய்க்கு எடுத்தாங்க ஒரு கிலோ, இப்ப 250 ரூபாய் கொடுத்தாலும் கூட எடுக்க மாட்டேங்க. ஆனா இந்த வருஷத்துல போன வருஷம் விட்ட விலை இந்த வருஷம் இல்ல. போன வருஷம் எல்லா விவசாயிக்குமே நல்ல லாபம் கிடைச்சது. இந்த வருஷம் என்னமோ ரேட்டு கம்மியா போகுது. ஆனா தண்ணி இல்லாத நேரத்துல ஏறி விற்கும்னு எல்லாம் நினைச்சா பூ விலையே கம்மியாயிருச்சு. ஆனா எப்படி இருந்தாலும் இந்த அடிக்கு மேல கண்டிப்பா விற்கும்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா பூக்கள் விலையில என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ஐயா சொன்னாங்க, நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்துல இணைப்பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் முத்துவேல் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப பூக்கள் அதிகமா பூக்கக்கூடிய ரகங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: இதுக்கு என்ன செய்யணும்னா, பொதுவா வந்து ஹேவாடு ரகம் எல்லாம் நம்ம நடவு செஞ்சு நம்ம வந்து பண்றோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அதனுடைய பூக்கள் வந்து அதிகமான எண்ணிக்கையில வந்து பூக்கக்கூடிய ரகமா இதுல இருக்கும். அப்ப இந்த பூக்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு விட்டுட்டு ஒரு கிளையில நாலுல இருந்து ஆறு பூக்கள் மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து குறைச்சு மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னம்னா, நமக்கு வந்து பெரிய அளவுல சைஸ்ல வந்து பெரிய சைஸ் பழங்களா வந்து கிடைக்கும். கிவி சாகுபடிக்கு பார்த்தீங்கன்னா, இதனுடைய சீதோஷண நிலையை பொறுத்தது, ரெண்டாவது மண்ணினுடைய தன்மை, அது எங்கே நம்ம வந்து பயிர் செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இதனுடைய நீர் தேவை அப்படிங்கிறது வந்து வேறுபடுது. குறிப்பாக வந்து ரொம்ப கோடை காலமாக இருந்துச்சுன்னா அடிக்கடி நம்ம வந்து நீர்ப்பாசனம் செய்யணும். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சுலேருந்து ஆறு நாட்களுக்கு ஒரு முறை வந்து நீர்ப்பாசனம் செய்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய தண்ணீர் தேவை அப்படின்னா, ரொம்ப நல்ல வளர்ந்த ஒரு கொடிக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100 லிட்டர் தண்ணீர் வரைக்குமே வந்து நம்ம வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அதனுடைய தேவையை பொறுத்து, மண்ணினுடைய தன்மையை பொறுத்து, மழையினுடைய அளவை பொறுத்து நம்ம வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி தண்ணீர் கொடுத்தோம்னாலே போதும், ரொம்ப நல்லபடியாக வந்து செடி வந்து வளரும். உரப்பாசனம் அப்படிங்கிறது, உர நிர்வாகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா அதனுடைய மகசூல் நல்லா வரணும்னா நம்ம வந்து உர நிர்வாகத்தை ரொம்ப சரியான முறையில் கடைபிடிக்கணும். நட்டு ஒரு வருடமான மரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோ தொழு உரம், 500 கிராம் தலை சத்து, 500 கிராம் மணிச்சத்து மற்றும் 500 கிராம் சாம்பல் சத்து, இந்த உரங்களை வந்து நம்ம கலந்து கொடுத்தோம்னா நமக்கு நல்ல ஒரு மகசூல் வந்து கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 கிலோ தொழு உரத்தை ஒரு வருடம் நிறைவடைஞ்ச பயிர்களுக்கு வந்து வருடத்தினுடைய ஆரம்பத்தில் 500 கிராம் தலைச்சத்தோட கலந்து நம்ம வந்து முதல்ல வந்து கொடுக்கி கொடுக்கணும். அதன் பின்னாடி அந்த மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்து இரண்டையும் ஒன்றாக கலந்து சரிபாகமாக பிரித்து ஒரு பாகத்தை வந்து கொடி பூப்பதற்கு முன்னாடியும் அடுத்த இரண்டாவது பாகத்தை வந்து காய்ச்சதுக்கு பின்னாடியும் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு மகசூல் வந்து கிடைக்கும். சத்துக்களை வந்து கொடி சீராக வந்து உறிஞ்சி நமக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும். அதுலேயும் குறிப்பாக நடவு செஞ்சதுல இருந்து 8 வருடங்கள் நிறைவடைஞ்சு நல்ல வளர்ந்த ஒரு கொடியாக இருக்கிற பட்சத்தில் அதனுடைய கொடிக்கு தேவையான சத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 800 கிராம் தலைச்சத்து, 280 கிராம் மணிச்சத்து, 1200 கிராம் சாம்பல் சத்து அப்படிங்கிற உரங்கள் வந்து பொதுவாக வந்து தேவைப்படுது. இந்த உரங்கள் அனைத்தையும் நன்றாக கலந்து 4 பாகமாக பிரித்து 3 மாதத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிற விதமாக வந்து நம்ம பிரித்து கொடுத்தோம் அப்படின்னம்னா, உரங்கள் வேஸ்ட் ஆகாம சேதம் வீணாகாம கொஞ்சம் கொஞ்சமாக செடிக்கு கொடிக்கு வந்து கிடைக்கக்கூடிய சூழல் வந்து உருவாகும். எந்த விதத்தில் வீணாகாமல் இருக்கிறதுனால கொடி வந்து முழு அளவில் வந்து சத்துக்களை பயன்படுத்தி நமக்கு வந்து மகசூல் வந்து நல்ல முறையில் கிடைக்கும்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப கொடிக்கு தேவையான சத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்து மண்ணின் வளமும் உற்பத்தி திறனும் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப மண் வளம் அப்படின்றது மண்ணின் தற்போதைய நிலைய குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பயிர்கள் உடனடியா வளர்றதுக்கு தேவையான வேதியியல், இயற்பியல் மற்றும் உயிரியல் பண்புகளோட தற்போதைய சூழலே மண் வளம் அப்படின்னு சொல்லுவோம். இது மண்ணில இருக்கக்கூடிய தலைசத்து, மணிசத்து, சாம்பல் சத்து ஆகிய முதன்மை சத்துக்கள், கந்தகம், கால்சியம், மெக்னீசியம் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களின் இருப்பை உள்ளடக்கியது. இது தொடர்ந்து மண்ணோட கார அமிலத்தன்மை, நுண்ணுயிர் செயல்பாட்டுக்கான ஆற்றல் மூலமா விளங்கும் மட்கும் பொருட்களோட அளவு, மண்ணோட நயம், கட்டமைப்பு, காற்றோட்டம் மற்றும் நீர் பிடிப்பு திறன் போன்ற இயற்பியல் நிலைகளும் இதுல அடங்கும். இந்த மாதிரியான மண் வளத்தை மண் பரிசோதனை ஆய்வக பகுப்பாய்வு மற்றும் வயல்வெளி அவதானிப்புகள் மூலமா அளவிட முடியும். கார அமிலத்தன்மை, மின் கடத்து திறன், மட்கு பொருளின் சதவீதம், ஊட்டச்சத்து அளவுகள் போன்றவை இதற்கான குறிகாட்டிகள்னு சொல்லலாம். இந்த வளமானது மனித உள்ளீடுகள் மூலமா விரைவா மாறக்கூடிய பண்பை கொண்டதா இருக்கு. மண் உற்பத்தி திறன் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட மேலாண்மை முறையின் கீழே காலப்போக்கில் தொடர்ந்து ஆரோக்கியமான பயிர்களை உற்பத்தி செய்யறதுக்கான மண்ணின் உள்ளார்ந்த திறனை குறிக்கிறது. இது வருஷம் ஃபுல்லாவே நல்ல மக

மகசூல தரக்கூடிய நிலையான பயிர் விளைச்சல் திறன் மற்றும் வறட்சி, மண் அரிப்பு, பூச்சிகள், நோய்கள் போன்ற பிரச்சனைகளுக்கு எதிராக நின்று மீளும் தாங்கு திறனை பிரதிபலிக்குது. ஊட்டச்சத்துக்கள், நீர் மற்றும் ஆற்றலை திறம்பட பயன்படுத்துறது, மறுசுழற்சி செய்யறது இதன் முக்கிய அம்சம். பாதிக்கும் காரணிகள் அப்படின்னு பார்க்கும் போது மண் வளம் மற்றும் மண் உற்பத்தி திறன், இந்த ரெண்டையுமே சில பொதுவான காரணிகள் பாதிக்குது. உழவு, பயிர் முறை, கரிம உள்ளீடுகள் மற்றும் உரங்கள் உள்ளடங்கிய மண் மேலாண்மை முறைகள் இதுல முக்கிய பங்கு வகிக்குது. மழைப்பொழிவு, வெப்பநிலை மற்றும் தீவிர வானிலை போன்ற காலநிலை காரணிகளும், தாய்ப்பாறை மற்றும் நிலப்பரப்பின் தன்மையும் இதுல செல்வாக்கு செலுத்துது. தொடர்ந்து நுண்ணுயிரிகள் மற்றும் மண்புழுக்கள் போன்ற நன்மை பயக்கும் உயிரினங்களின் உயிரியல் செயல்பாடுகளும் மனிதர்களின் மேலாண்மை முடிவுகளும் ரெண்டையும் பாதிக்குது. மண் வளம் அப்படின்றது மண் இப்ப என்ன நிலையில இருக்குது அப்படின்றத குறிக்குது. மண் உற்பத்தி திறன் அப்படின்றது காலப்போக்கில் மண்ணால என்ன செய்ய முடியும் அப்படின்றத காட்டுது. ஒரு மண் இன்னைக்கு வளமா இருக்கலாம், ஆனா அது முறையான பராமரிப்பு இல்லாம சிதைவடைந்துச்சு அப்படின்னா நீண்ட ஓட்டத்துல உற்பத்தி திறன் அற்றதா மாறிடும். அதனால நல்ல மேலாண்மை முறைகள் மூலமே மண் வளத்தை உற்பத்தி திறன் மிகுந்ததா மாற்ற முடியும். தலைமுறைகளை கடந்து ஆரோக்கியமா இருக்கக்கூடிய உற்பத்தி திறன் மிக்க மண்ணை உருவாக்குறது இறுதி இலக்குன்னு சொல்லலாம். சரிங்க, மண்ணின் வளத்தையும் உற்பத்தி திறனும் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நவ்யா இவாஞ்சலின் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து பிசிஏ பட்ட படிப்பை முடிச்சுட்டு இப்ப 2 வருஷமா பியூட்டிஷியன் ஜேர்னில ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க. அவங்களோட பயணம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதுல என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, அது மூலியமா அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம்.
2: வணக்கம் சிஸ்டர்.
1: மேம், உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு மேம்?
2: வணக்கம், என்னோட பேர் நவ்யா இவாஞ்சலின். நான் ஒரு பிசிஏ கிராஜுவேட். என்னோட ஜேர்னி இதுல எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த மேக்கப்ல எல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது. எனக்கு அத்தை ஒருத்தவங்க இருக்காங்க, அப்பாவோட அக்கா, அவங்க வந்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட், ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட். சின்ன வயசுல இருந்தே அவங்க மேக்கப் இந்த பிரைடல் மேக்கப் அதுக்கெல்லாம் கூட்டிட்டு போக போக அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் வந்து, அதுக்கப்புறம் தான் சரி நம்மளும் பண்ணலாம், நம்மளும் நமக்கு முதல்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த ஐலைனர், காஜல், லிப்ஸ்டிக் அதெல்லாம் லைட்டா போட ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா வந்த இன்ட்ரெஸ்ட் தான் இது. இதுல வந்துட்டு ஏர்ன் சரியா பண்ண முடியாது, நம்ம கஸ்டமர்ஸ் கெயின் பண்றது ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் சரி இருந்தாலும் நம்ம நாலேஜ்க்கு நம்ம கான்பிடென்ட்டா இருக்கோம் அந்த ஜாப்ல அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதான். இது ஒரு பேஷன் தான் எனக்கு, அப்படி ஸ்டார்ட் பண்ணதான் இப்போ போயிட்டு இருக்கு க்ளோர்ஸ்னு.
1: சூப்பர் சூப்பர் மேம். நெக்ஸ்ட் வந்து நீங்க பிசிஏ முடிச்சிருக்கன்னு சொன்னீங்க. பிசிஏ முடிச்சுட்டு ஏன் வந்து பியூட்டிஷியன் ஜேர்னி தான் வேணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா கேர்ள்ஸ்னா வந்து டீச்சர் ட்ரைனிங் தான் ஆகணும், இல்ல இதுதான் படிக்கணும்னு சில பேர் சொல்லுவாங்க. அவ்வளோ விஷயம் இருக்கும் போது இதை நீங்க சூஸ் பண்றதுக்கு என்ன ரீசன்?
2: ஆக்சுவலி எனக்கு என்னன்னா, நான் ஒரு பிசிஏ கிராஜுவேட், அப்புறம் சேம் பை சைடு ஒரு டான்சர், அதுக்கப்புறம் சேம் பை சைடு ஒரு பியூட்டிஷியன். எங்க வீட்டுல வந்து எப்படின்னா, டாடி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், மம்மி ரொம்ப லிபரலா ஃப்ரெண்டா இருப்பாங்க. சோ அவங்களுக்கு என்னன்னா, நீ என்ன பண்ணாலும் பண்ணு, நான் உன் கூட நிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம்.

0: அவங்க ஒரு கான்பிடண்டா கூட நிக்கும் போது நான் பண்ணலாம், இதை பண்ணலாம், நமக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க, நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு தோணி ஆரம்பிச்ச விஷயம் தான் இது. அதுக்கப்புறம் நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சு. அது வந்துட்டு பிசிங்கிறது என்னோட எஜுகேஷன், இது வந்துட்டு என்னோட பேஷன். ஸோ பேஷனை நோக்கி கொஞ்சம் பயணம் பண்ணிட்டு எம்பிஏ போட்டிருக்கேன் இப்போ. அது வரைக்கும் கொஞ்சம் பயணம் பண்ணிட்டு அப்புறமா எஜுகேஷனை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதுக்காக இப்போ பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர்.
1: ஓகே ஓகே, சூப்பர் மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான நவ்யா இவாஞ்சலின் அவர்கள் அவங்களோட ஜேர்னியை எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. திருமணி முத்தாற்றின் கரைகளில் 5 கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. முதல் கோயில் வந்து சுகவனேஸ்வரர் திருக்கோயில், அதாவது கிளிவண்ணமுடைய நாயனார் கோயில். சுகவனேஸ்வரர் கோயில் தான் முதல் ஸ்தலம். அதுக்கு பிறகு உத்தம சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கரபுரநாத சுவாமி கோயில், அது 2 ஸ்தலம். அதுக்கு பிறகு பில்லூர் அப்படின்ற இடத்துல வீரட்டேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த கோயில் 3 ஸ்தலம். அதுக்கு பிறகு பரமத்தி வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த நதி போகுது, அந்த இடத்துல பரமத்தி பீமேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த பீமேஸ்வரர் கோயில். அதை தாண்டினோடனே நஞ்சை இடையாறு அப்படின்ற இடத்துல காவிரியோட இந்த சேலம் திருமணி முத்தாறு கலக்கிற இடம், இணையிற இடம், அந்த இடத்துல திரு எயில் வாயிலுடையார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, அதாவது திருவேலி நாதர், திருவேலி ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5 திருத்தலங்கள் இந்த நதியினுடைய கரையில இருக்கு. இவைகளை ஒரு நாளில் தரிசித்து திரும்பினால் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு, மறுபிறவி கிடையாது என்றும், ஒரு அஸ்வமேத யாகம் செய்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடும். பாவநாச ஸ்தல புராணம் அப்படின்றது ஒரு ஸ்தல புராணத்துல இந்த திருமணி முத்தார பத்திய ஒரு செய்திகள் குறிப்பிட, இந்த செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பெறுகிறோம். சோ எப்படி நீங்க பாருங்க, இந்த அளவுக்கு புனிதமான ஒரு நதி இன்றைக்கு சாக்கடையாக மாறி இருக்கிறது என்பதையும் நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொன்மையான ஒரு புனிதமான நதி என்பது சேலத்தின் பெருமைதான். ஆனால் இந்த பெருமையை நம்ம மீட்டெடுக்கணும். இந்த நதியை நம்ம மீட்டெடுத்து இந்த நதியில கழிவுகள் கலக்காமல், இந்த நதி ஒரு சாக்கடையாக மாறாமல், இது வந்து மழை நீரால் பயணிக்கிற ஒரு சுத்தமான நதியாக இதை மீட்டெடுக்கிறது தான் ஒரு பெருமையான சிறப்பான பணியாக இருக்கும். நம்ம மீண்டும் அதை வந்து உயிரடைய செய்து நம்ம நிலைநிறுத்தணும். அதுதான் நம்ம முன்னாடி நிற்கிற ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக

0: அதை நினைக்கிறேன். இதை ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் ரைசி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே நவ்யா இவாஞ்சலின் தான் இணைஞ்சிருக்காங்க. பியூட்டிஷியன் ஜேர்னியோட ஃபர்ஸ்ட் டே அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள் அவங்க பண்றாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். க்ளோ வித் நவ் அப்படின்ற பேரை வந்து சூஸ் பண்றதுக்கு என்ன ரீசன் மேம்?
3: ஆக்சுவலி க்ளோ அப்படிங்கறது ஒரு கான்பிடென்ட், ஓகேங்களா? இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் க்ரூம் பண்ணி நம்ம ஒரு ட்ரெஸ் போடுறதுலயோ நம்ம நமக்காக பண்ணும்போது ஒரு போல்டான விஷயம் வரும். அப்புறம் நாவ்ஸ் அப்படிங்கிறது என்னோட ஐடென்டிட்டி. யூ மீன் என் பேர் நவ்யா, அப்படியே ஷார்ட்னா நாவ்ஸ் அப்படின்னு வச்சுட்டு க்ளோ வித் நாவ்ஸ் அப்படின்ட்டு இந்த பேர் அப்படியே ஆயிடுச்சு.
1: ஓகே ஓகே, சூப்பர் மேம். நெக்ஸ்ட் வந்து உங்க ஸ்டடிஸ் எல்லாம் முடிச்சிட்டு இந்த பியூட்டிஷியன் ஜேர்னில ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
3: ஆக்சுவலி என்னோட ஸ்டடிஸ் எல்லாம் முடிச்சிட்டு நான் இதை ஸ்டார்ட் பண்ணல, அதுக்கு முன்னாடியே ஒரு செகண்ட் இயர் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருப்பேன். அப்பயே நான் வந்து இந்த மாதிரி கோர்ஸ் போக ஆரம்பிச்சேன். அப்படின்னா பார்ட் டைமா போக ஆரம்பிச்சேன். மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் எனக்கு காலேஜ், 5 வரைக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் பார்ட் டைமா போய் ஒரு 8 o'clock வரைக்கும் லேர்ன் பண்ணுவேன். ஐ மீன் பியூட்டி பார்லர்ல லேர்ன் பண்ணுவேன். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் போறப்ப ரொம்ப ஹெசிடேட்டடா, ஐயோ நம்மளுக்கு எல்லாம் வருமா இது, அவங்க எல்லாம் ஒரு மாதிரி வெல் வர்ஸ்டடா இருந்தாங்க. நான் அப்பதான் குழந்தை மாதிரி அங்க உள்ள என்டர் ஆகும் போது தாட் இதை நான் பண்ண முடியுமா, என்னால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்டெப் தான், சரி நம்மளால முடியும், நம்ம அந்த பிரஷ புடிச்சுதான் பாப்போம், நம்ம அந்த ஃபாயில் பேப்பரை யூஸ் பண்ணி தான் பாப்போம், நம்ம அந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ டச் பண்ணி தான் பாப்போம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆனது தான் என்னோட ஜேர்னி. அந்த ஃபர்ஸ்ட் டே ரொம்ப ஹெசிடேஷனா இருந்தது. எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும், அதே மாதிரி பயம் தான் எனக்கும். அந்த பயத்தெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்துட்டேன்.
1: சூப்பர் மேம். அதாவது ஸ்டார்டிங்ல நிறைய பயம் இருந்தாலுமே அதை தாண்டி தொடர்ந்து சூப்பரா பயணம் பண்றீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. அடுத்தது வந்து உங்களோட ஜேர்னில கண்டிப்பா மறக்க முடியாத கிளைண்ட் அந்த மாதிரி இருப்பாங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அவங்க கிட்ட இருந்து?
3: ஆக்சுவலி வந்துட்டு ஒரு 1 month முன்னாடி அவங்க இன்ஸ்டாகிராம்ல எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்திருந்தாங்க. ரொம்ப ஹெசிடேட்டடா அவங்க வந்துட்டு இந்த பேக்கேஜ் எல்லாம் கேட்ட உடனே, ஒருத்தவங்க நம்மள செலக்ட் பண்றாங்கன்னா மத்த இடத்துல கேட்டுட்டு தான் நம்மள செலக்ட் பண்ணுவாங்க, நம்ம என்கொயரிஸ்னா எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இப்போ அதே கொடுத்துருக்காங்க. நான் வந்துட்டு சரி ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ண போயிட்டு என்னாச்சுன்னா அந்த இடத்துல வந்துட்டு அமௌண்ட் அவங்க கிட்ட இல்ல. ஆக்சுவலி அவங்க லாஸ்ட் டைம்ல என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி என்கிட்டயே அமௌண்ட் கம்மியா தான் இருக்கு, நீங்க எதுவும் கோச்சுக்காதீங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. உங்க மேக்கப் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு, நெக்ஸ்ட் டைம் என் தம்பி கல்யாணத்துக்கும் உங்களைதான் புக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த டைம் ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட் ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட். சோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சிஸ்டர்.
1: சூப்பர் சூப்பர் மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான நவ்யா இவாஞ்சலின் அவர்கள் அவங்களோட பியூட்டிஷியன் ஜேர்னியோட முதல் நாள் அனுபவத்தை ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இனிபிரன் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுது, ஆனா கையில காசு இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல.
2: அது இருக்கட்டும்டா, கையில காசு இல்லைன்னா ஏன் மொபைல கிடைக்கிற?
1: ஏன்னா அது ஆப்பிள் மொபைல்டா.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சொகமா இருக்கும்.
2: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்துக்கோ.
0: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
1: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: வைத்து பாத்திரம் கழுவுவது, துணி துவைப்பது, பல் துலக்குவது, முகம் கழுவுவது, குளிப்பது போன்றவற்றை தவிர்த்து தேவையான தண்ணீரை பாத்திரத்தில் வைத்து பயன்படுத்துவோம். தண்ணீரை சேமிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே நவ்யா இவாஞ்சலின் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பியூட்டிஷியன் ஜேர்னில இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போ நீங்க என்ன மாதிரியான மேக்கப் எல்லாம் பண்றீங்க? பியூட்டிஷியன்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க மேம்?
4: ஆக்சுவலி நான் ஒரு ஃப்ரீலான்சர் சிஸ்டர். நான் வந்துட்டு பிரைடல் மேக்கப், பார்ட்டி மேக்கப், அப்புறம் ஹேர் ஸ்டைலிங், செரி டிராப்பிங் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். மோஸ்ட் ஆஃப் எப்படி வேக்சிங், த்ரெட்டிங் அண்ட் ஃபேஷியல், டீடான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர்.
3: சூப்பர் சூப்பர் மேம், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்தது வந்து நீங்க பண்ற எந்த விஷயத்த மக்கள் அதிகமா வரவேற்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க?
4: செரி டிராப்பிங் அதிகமா ரெஸ்பான்ஸ் கிடைக்குது, ஹேர் ஸ்டைலிங், அதுக்கப்புறம் இந்த சிம்பிள் மேக்கப்பும் பிரைடல் மேக்கப்பும் நிறைய என்கொயரிஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே கிடைக்கிறனால மேபி அதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது.
3: ஓகே ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து ஒரு மணப்பெண்ணுக்கு என்ன மாதிரியான கவனம் செலுத்தணும் நீங்க மேக்கப் பண்ணும் போது?
4: ஆக்சுவலி மேக்கப் பண்றப்போ பிரைட்க்கு வந்துட்டு அந்த நேச்சுரல் லுக் இருக்கணும். நேச்சுரல் லுக் வந்து பியூட்டிஃபுல்லா தெரியணும். மேக்கப் வந்து ஃபேஸை மறைக்க கூடாது, யூ மீன் பிரைட் ஃபேஸை மறைக்க கூடாது. அப்புறம் பியூட்டியா பியூட்டியா என்ஹான்ஸ்டா தெரியணும். நம்ம மேக்கப் வந்து ரொம்ப கிளம்சியா அந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது, சிம்பிளா இருக்கணும். அவங்க நேச்சுரல் லுக் அப்படியே எடுத்து காட்டணும், அதுதான்.
3: சூப்பர் மேம். நெக்ஸ்ட் வந்து ஹோம் பியூட்டி சர்வீஸ் வந்து நீங்க பண்ணும்போது என்னென்ன மாதிரியான வசதிகள் எல்லாம் நீங்க முன்னாடியே ஏற்பாடு செஞ்சு வச்சுப்பீங்க?
4: நான் வந்துட்டு ஆக்சுவலி ஹைஜீனா இருப்பேன். ஹைஜின் டூல்ஸ், சானிடைசிங் யூஸ் பண்ணுவேன். ஹைஜின் டூல்ஸ் தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். அப்புறம் பஞ்சுவாலிட்டியும் ப்ரொஃபஷனலிசமும் இருந்தா காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன். அதுல அப்படிதான் இருக்கணும் ஒரு பியூட்டிஷியன், ஒரு ஃப்ரீலான்சர் அப்படின்றவங்க.
3: சூப்பர் மேம். நெக்ஸ்ட் வந்து பியூட்டிஷியன் துறையில ஹைஜீன் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க?
4: ஹைஜீன் தான் நம்ம ஃபர்ஸ்டே இம்பார்ட்டண்டா கொடுக்கணும். பியூட்டிக்கு முன்னாடி ஹைஜீன் தான். கிளீன்டு டூல்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணும். ப்ராடக்ட் ஒன்ஸ் யூஸ் பண்ணது இன்னொரு ஹைஜீனா சேவ் பண்ணி வச்சிருந்தா ஓகே. ஃபுல்லா கிளம்சியா போட்டு அதே ரிப்பீட்டடா யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்துட்டு என்னோட ஸ்ட்ரிக்ட் ரூல்.
3: ஓகே ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து நீங்க பண்ண பிரைடல் மேக்கப்ப பாத்துட்டு கண்டிப்பா நிறைய பேர் உங்கள்கிட்ட பாராட்டி நீங்க சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதுல வந்து

0: குறிப்பா இவங்க சொன்னது என்னால மறக்கவே முடியாது அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க?
1: ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி ஒரு கிளைண்ட் போன சிம்பிள் மேக்கப் தான். அவங்க வந்து என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், நான் இதுக்கு முன்னாடி மேக்கப்பே பண்ணது கிடையாது, மேக்கப்பே டச் பண்ணதே கிடையாது, ஈவன் காஜல் கூட போட மாட்டேன், என்னோட கல்யாணத்துலயே நான் பண்ணது இல்ல அப்படின்றதாங்க. உங்க பிக்ஸ் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாம் பார்த்து நான் உங்களை புக் பண்ணேன். புக் பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து பண்ண உடனே ஐ ஃபீல் எனக்கு ஒரு மாதிரி, எனக்கே கொஞ்சம் கான்ஃபிடென்டா இருக்கு, என்னாலயும் மேக்கப் யூஸ் பண்ண முடியும்னு எனக்கு ஒரு மாதிரி போல்டா இருக்கு சிஸ்டர் அப்படின்னாங்க.
0: நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான நவ்யா இவாஞ்சலின், அவங்களோட கிளைண்ட் வந்து எந்த அளவுக்கு அவங்களை பாராட்டி இருக்காங்க அப்படின்ற மறக்க முடியாத அனுபவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் ரேசி. நேர்களே, நிகழ்ச்சி

0: நம்ம கூடவே நவ்யா இவாஞ்சலின் தான் இருக்காங்க. அவங்களோட பயணத்துல என்ன மாதிரியான சவால்கள்லாம் அவங்க பாத்திருக்காங்க அப்படின்றத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இந்த 2 இயர்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு, எப்படி அதை தாண்டி தொடர்ந்து பயணிக்கிறீங்க மேம்?
1: எனக்கு இந்த கஸ்டமர் பிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். நம்மளை நம்பி அவங்களோட ஃபேஸ் அவ்வளவு சீக்கிரம் கொடுக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்குள்ளயும் சில கான்பிடென்ட் வேணும். நம்மளால முடியுமா, என்னதான் போல்டா இருந்தாலும் ஒரு இடத்துல கண்டிப்பா டவுன் ஃபால் ஆகும். அப்படி டவுன் ஃபால் ஆகும் போது என்னோட ஃபியான்சேவா இருந்தாலும் சரி, என்னோட பேரண்ட்ஸ் இருந்தா சரி, மம்மியும் டாடியும் மோட்டிவேட்டட், எப்பயுமே மோட்டிவேட்டடா தான் இருப்பாங்க. ஆனா என்னோட ஃபியான்சே அவங்க எப்பயுமே என்னால முடியும், யூ கேன் டூ திஸ், எனி டைமும் நீ டவுன் ஃபால் ஆகக்கூடாதுன்னு ஒரு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து அதெல்லாம் இன்கன் பண்ணிட்டு நம்ம அவுட்புட் நமக்கு சரியா வருமா என்னன்னு தெரியாது. நம்ம அவங்க ஹேர்ல கை வைக்கும் போதும் சரி, அவங்க ஃபேஸ்ல கை வைக்கும் போதும் சரி, நம்ம வந்துட்டு நம்மள நம்பிதான் ஒன்னு செய்யறாங்கன்றப்போ நம்மளோட ஒர்க்குமே ஷுட் பி அ ட்ரஸ்ட்வர்த்தி ப்ராசஸ். ஸோ அதனால ரொம்ப பயப்படலாம் மாட்டேன் நான். ஆக்சுவலி நான் போல்ட் தான். ஸோ நான் வந்துட்டு ஃப்ராங்கா பேசிடுவேன், உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்னா இப்படி சொல்லிடுங்க அப்படின்னு கஸ்டமர்ஸ்ட்ட பேசிடுவேன். தெல் ஓகே ஆன் தட். ஸ்ட்ரகிள்ஸ் மீன்ஸ் எப்படி சொல்றது, பயம் தான் சிஸ்டர். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுக்கும் போது நம்மளுக்கு பயமா தான் இருக்கும். யார் என்ன சொல்றாங்க அப்படின்லாம் வி ஷுட் நாட் கேட்கவே கூடாது. நல்லது சொல்றாங்கன்னா கேட்டுக்கணும். நம்மளே பின்னாடி பேசினாங்கன்னா அதெல்லாம் கேட்காம வி ஹவ் டு மூவ் ஆன். அவ்வளவுதான்.
0: ஓகே ஓகே சிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து இந்த 2 இயர்ஸ் ஜேர்னில வந்து யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க?
1: ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா என்னோட ஃபியான்ஸ். அவங்க வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஈவன் போஸ்ட் இது பண்றதா இருக்கட்டும், ஐ மீன் கொலாப் பண்ணதா இருக்கட்டும், எடிட் பண்ணதா இருக்கட்டும், என்ன மோட்டிவேட் பண்ணதா இருக்கட்டும், அவங்க வந்துட்டு கூடவே இருந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அடுத்து என்னோட மம்மி. அவங்க தான் எப்பயுமே ஒரு ஒரு சின்ன விஷயத்து கூட உன்னால முடியும், நீ டவுன் ஃபால் ஆகி உட்கார கூடாது, எல்லா விஷயமும் நீ பண்றப்போ நீ போல்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு கருத்தூசி போட்டுருவாங்க. அதனால இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி மோட்டிவேட் பண்ணதுல இப்ப வரைக்கும் இவ்வளோ இவ்வளோ உங்ககிட்ட இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு ஐ ஹவ் க்ரோன் அப். இவங்க தான் என்னோட எப்படி சொல்றது ஹேண்ட் ரைட் ஹேண்ட் அந்த மாதிரி கூடவே இருப்பாங்க.
0: சூப்பர் சூப்பர் சிஸ்டர். ஒரு சப்போர்ட்டிவான பேக் போன் இருக்கு உங்களுக்கு. ஓகே ஓகே சிஸ்டர். இப்போ வந்து புதுசு புதுசா நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பியூட்டிஷியன்ல வந்துட்டே இருக்கும். கஸ்டமர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மேக்கப் கேட்பாங்க. அதை வந்து தொடர்ந்து நீங்க அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றீங்க?
1: ஆக்சுவலி நான் லேர்ன் பண்றது ஸ்டாப் பண்ணவே மாட்டேன். இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வி ஷுட் லேர்ன் அண்ட் எவ்ரி திங் பை யூடியூப்ஸ், பை டெக்னிக்ஸ், கிளாஸஸ் இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ்லாம் யூடியூப்லேயே அவங்க வந்துட்டு இப்போ ஒரு கிளாசி மேக்கப் இருக்குன்னா அதையும் எடுத்து போடுறாங்க. மெயினாக ரீல்ஸில் வந்துட்டு நம்ம என்ன ஃபீட் கொடுக்குறோமோ அதில் பார்த்தோன்னா அதுலேயே டீச்சர் கற்றுக்கலாம் சிஸ்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோர் ஓவர் தென் ஏலாம் இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துருச்சு, அதில் க்வெஷ்சன் பண்ணாலே அதையே ஈஸியாக நம்மளுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் இதாக ஒரு அப்டேட் கொடுத்துட்டு நம்ம அதுபடி கற்றுக்கலாம். இஷ்யூஸ் இங்கே நேரில் போய் தான் கற்றுக்கணும், நேரில் போய் தான் நம்ம இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு இல்லை. வீட்டில் ஒரு ஃபோன் ஒரு லேப்டாப் இருந்தால் அதுலேயே லேர்ன் பண்ணிக்கலாம் எல்லாமே.
0: ஓகே ஓகே சிஸ்டர். அதாவது போல்டா இருக்கணும், நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான நவ்யா இவாஞ்சலின் அவங்களோட பயணத்தை ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே நவ்யா இவாஞ்சலின் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பயணத்துல இருந்து அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், உங்களோட இந்த 2 வருஷ ஜேர்னில இருந்து நீங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டீங்க?
2: இப்ப வந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா பேஷன்ஸ், கான்பிடன்ஸ், அப்புறம் வந்து போல்ட்னஸ். எந்த இடத்துலயுமே நம்ம ஒரு வார்த்தை, நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா நம்ம வாய் திறந்து கேட்டாதான் எப்பயுமே கிடைக்கும். அமைதியா இருக்கிறதுனால எதுமே நமக்கு பாசிபிள் இருக்காது. சோ வந்துட்டு பேக் போன் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி, as a woman ஆ நம்ம வந்துட்டு ஷைன் ஆகணும்னா we should do something in the earth.
1: ஓகே ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து உங்க ஜேர்னில நீங்க பண்ண இந்த விஷயத்துக்காக ஒரு அவார்டாவோ இல்ல ஒரு விருதாவோ நான் இதை பாக்குறேன் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
2: ஆக்சுவலி மேம், என்னோட போல்ட்னஸ். நான் எங்க இருந்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி ஒரு விஷயத்த அப்படியே வாய் திறந்து கேட்டுருவேன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்னா எனக்கு அவார்டா கொடுக்கணும்னா எங்க அத்தை கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயம். நம்ம அவங்க கூடவே போறோம், மத்த விஷயத்தெல்லாம் கவனிக்கிறோம், இந்த விஷயத்த நம்ம கவனிக்காம இருக்கணும். இப்ப நம்ம ஒருத்தவங்க கூட இருக்கோம்னாவே அவங்க கிட்ட நல்ல குவாலிட்டிஸ் எல்லார்கிட்டயுமே இருக்கும். அதை கத்துக்கிட்டு நம்ம அதை நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இட் வில் பி குட் ஃபார் அஸ் அண்ட் எவ்ரிவன்.
1: சூப்பர் மேம், ரொம்பவே டிஃபரெண்டா சொன்னீங்க. நெக்ஸ்ட் வந்து இப்ப பியூட்டிஷியன் ஜேர்னில வந்து நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
2: யூ மீன் உங்களை நீங்களே நம்புங்க, ஸ்மால் பிகினிங்ஸ்னாலும் பரவாயில்ல, கன்சிஸ்டன்சி அண்ட் கான்பிடண்டா இருந்தா சக்சஸ் உங்களை கண்டிப்பா தேடி வரும்.
1: ஓகே ஓகே மேம். அடுத்தது வந்து உங்களோட ஃபியூச்சர் கோல் என்னவா இருக்கும்?
2: என்னோட ஃபியூச்சர் கோல் என்னன்னா, ஆக்சுவலி என்னோட எஜுகேஷன்ல ஐ ஹேவ் டு டு PhD, டாக்டரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னோட பேஷன்ல இந்த க்ளோ வித் நாவ்ஸ் ஒரு பிராண்டை வந்துட்டு ட்ரஸ்ட் வர்த்தியா டெவலப் பண்ணி ஒரு ஓன் சலூன், ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணணும், அவ்வளவுதான் மேம்.
1: சூப்பர் மேம், கண்டிப்பா அது நடக்கும்னு சொல்லிட்டு நாங்களுமே எங்க சோனா எஃப்எம் சார்பா வாழ்த்துறோம்.
2: ஓகே மேம்.
1: அடுத்தது வந்து இப்ப பொதுவா பெண்கள்

0: அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய தடைகள் இருக்கும். இப்ப மேரேஜ் ஆயிடுச்சுன்னா நீ இது பண்ணக்கூடாது, இல்ல சில வீட்டுல வந்து பேரண்ட்ஸே வந்து நீ இந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால பெண்கள் வந்து அந்த தடையை தாண்டி வரத்துக்கு அவங்களால முடியாது. அந்த மாதிரி இருக்கும் போது நீங்க இப்படி போல்டா ஒரு விஷயம் பண்ணும் போது அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
1: நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு பேஷன் அப்படின்னு ஒண்ணு இருந்தா அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. பெர்ஃபெக்ட் டைம், இவங்க தடுக்கிறாங்க அவங்க தடுக்கிறாங்க, பேரண்ட்ஸ் ஸ்ட்ரிக்டா இருக்கும், அவங்க கிட்ட எடுத்து சொன்னா அவங்க புரிஞ்சுக்க போறாங்க. அப்படி எடுத்து சொல்லியும் புரியலன்னா உங்களோட ஓன் சக்சஸ்ல, உங்களோட ஓன் இதுல நீங்க மேல வரும்போது அவங்களுக்கே புரியும். ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சிஸ்டர், கண்டிப்பா. எந்த விஷயமா இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். எந்த ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனா இருந்தாலும் சரி.
0: ஓகே ஓகே சிஸ்டர், கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயம் வந்து எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவே இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்க இப்ப ரேடியோல பேசினா இந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்கு சிஸ்டர்?
1: யா, ஆக்சுவலி வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் நான் காலேஜஸ்ல நிறைய இதெல்லாம் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் நான் இன்ட்ரொடக்ஷன்லாம் கொடுத்துருக்கேன். என்ன இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்னும் போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. நீங்களும் நல்லா பேசுனீங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தேன். நீங்க அப்ரோச் பண்ண விதமும் சரி, காலையில பொலைட்டா கேட்கும் போதும் சரி, நான் போற க்வெஸ்சன்ஸ் பண்ணும் போதும் சரி, ஐ திங்க் எஃப்எம்ஏ நான் கேட்டிருக்கேன், ஆனா ஃபர்ஸ்ட் டைம் எஃப்எம்ல பேசுறேன். திஸ் வாஸ் வெரி ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ்.
0: சூப்பர் சிஸ்டர், எனக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினது. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான நவ்யா இவாஞ்சலின், அவங்களோட பியூட்டிஷியன் துறையில அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல், எட்டு தீக்கும் நம் குரல்.
2: இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷருக்கும் தேவை ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு லவ்வபிள் ஆன கம்பெனி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தாங்க. இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு தொகுத்து வழங்க போறது நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம எல்லாருமே எல்லாரோட வாழ்க்கையோடையுமே நேரடியா தொடர்பா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பை பத்தி பேச போறோம். என்ன தலைப்பு தருண்? அதான் யோசிக்கிறீங்க, இதோ சொல்லிடுறேன். உணவு பாதுகாப்பை உறுதி செய்யறது விவசாயிகளா இல்ல நுகர்வோர்களா அப்படின்றது தாங்க. இந்த தலைப்புல உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787701078 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நேர்களை எல்லாரும் ஃபோன் எடுத்து டக்கு டக்குன்னு ஃபோன் அடித்து எனக்கு கூட பேசுறதுக்கு ரெடி ஆகுங்க. நானும் ரெடியாக இருக்கேன். நம்ம தினமுமே 3 வேளை சாப்பிட்றோம். ஆனால் அந்த சாப்பாடு நம்ம தட்டுக்கு எப்படி வருது அப்படின்றத எப்பயாவது யோசிச்சிருக்கோமா? ஒரு அரிசி, அதாவது சின்ன அரிசி தானியம் கூட வயலில் விதைக்கப்பட்ட நாள்லேருந்து அறுவடை செய்யப்பட்டு சேமிக்கப்பட்டு சந்தைக்கு வந்து கடைசியாக நம்ம வீட்டுக்கு வந்து சேருது. இந்த பயணத்தில் விவசாயிகள், வியாபாரிகள், போக்குவரத்து துறை, அரசு மற்றும் நுகர்வோர் அப்படின்னு சொல்லி பலரோட பங்களிப்புமே இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உணவு பாதுகாப்பு அப்படின்னா என்ன? எல்லாருக்குமே தேவையான அளவில் தரமான, சத்தான, பாதுகாப்பான உணவு எப்பயுமே கிடைக்கிறது தாங்க உணவு பாதுகாப்பு. அது வெறும் பசியை மட்டும் போக்குறது இல்லை, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடித்தளமாகவும் இருக்கிறது உணவு தான். இன்னைக்கு காலத்தில் மக்கள் தொகை அதிகரித்து வருது. அதே நேரத்தில் காலநிலை மாற்றம், வறட்சி, வெள்ளம், இயற்கை பேரிடர்கள் அந்த மாதிரியான சவால்களும் அதிகரிச்சுட்டே வருது. இதனால உணவு உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பு அப்படின்றது உலகம் முழுசுமே முக்கியமான விவாதமாக மாறிக்கிட்டே இருக்குங்க. இந்த நிலையில் ஒரு கேள்வி எழுது, பாதுகாப்பான உணவை உருவாக்குற பொறுப்பு முழுசுமே விவசாயிகளுக்கா? அப்படி இல்லைன்னா தரமான உணவை தேர்வு செஞ்சு உணவை வீணாக்காமல் பயன்படுத்துறதும் நுகர்வோர்களுக்குமா? இந்த கேள்வி உண்மையிலேயே இந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதில் இல்லை. ஏன்னா உணவு பாதுகாப்பு அப்படின்றது ஒருத்தரோட பொறுப்பு மட்டும் இல்லை, அது எல்லாத்தோட கூட்டு பொறுப்பும் கூட. நல்ல விதைகளை தேர்ந்தெடுத்து மண்ணையும் தண்ணியும் பாதுகாத்து தரமான விளைபொருட்களை உற்பத்தி செய்கிறதுல விவசாயிகளுக்கு முக்கிய பங்கு இருக்குது. அதே மாதிரி உணவை மதிச்சு பயன்படுத்துறது, வீணாக்காமல் இருக்கிறது, தரமான

0: பொருட்களை வாங்குறது மாதிரியான பொறுப்புகள் நுகர்வோருக்கு இருக்கு. அதனால இன்னைக்கு நிகழ்ச்சியில விவசாயிகளோட பங்கு என்ன, நுகர்வோர்களோட பங்கு என்ன, ரெண்டு பேருமே இணைஞ்சு செயல்பட்டா உணவு பாதுகாப்பை எப்படி உறுதி செய்யலாம் அப்படின்றத குறித்து நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நேர்களே, விவசாயிகள் நிறைய பேர் நம்மளுடைய சோனா எஃப்எம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே உணவு பாதுகாப்பை உறுதி செய்யறது விவசாயிகளா இல்லை நுகர்வோர்களா அப்படின்னு நீங்க தாராளமா என்னோட பகிர்ந்துக்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9787770178, அதுதாங்க. தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.
1: விக்கி, எங்கள் சித்தப்பாக்கு ஒரு ஃப்ளாட் வாங்கினோம்.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: கேக்குறதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவெண்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட் நடக்க போகுது.
2: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: For contact 6380649701.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
2: மச்சான் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுது, ஆனா கையில காசு இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல.
3: அது இருக்கட்டும்டா, கையில காசு இல்லன்னா ஏன் மொபைல கடிக்கிற?
2: ஏன்னா அது ஆப்பிள் மொபைல்டா.
4: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். நாகராஜி, புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிகட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறார். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க, ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவருக்கு கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா

0: இன்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
0: நேர்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். நான் உங்கள் தருண் தாங்க. இன்றைக்கி நம்ம 8 திக்கும் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, உணவு பாதுகாப்பை உறுதி செய்கிறது விவசாயிகளா இல்லை நுகர்வோர்களா அப்படின்றது தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமாக பகிர்ந்துக்கலாம். நேர்களே, நேர்களே, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த குரல் விவசாயத்தோட முக்கியத்துவத்தை ரொம்ப அழகாக எடுத்துரைக்குது. உலகத்தில் எந்த தொழிலும் இல்லாமல் வாழ முடியும், ஆனால் விவசாயம் இல்லாமல் மனிதன் வாழ்க்கையே சாத்தியமில்லை அப்படின்னு. ஒரு விவசாயி விதை விதைக்கும் தருணத்திலிருந்து உணவு பாதுகாப்பு தொடங்குது. தரமான விதைகளை தேர்வு செய்கிறது, மண்ணோட வளத்தை பாதுகாக்கிறது, தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்துறது, தேவையான அளவில் உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துறது, இது எல்லாமே பாதுகாப்பான உணவு உற்பத்திக்கு ரொம்பவுமே அவசியமானது. இன்னைக்கு காலத்தில் இயற்கை விவசாயம், நஞ்சில்லா விவசாயம் மாதிரியான முறைகளுக்கு மக்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராங்க. காரணம் என்ன தெரியுமா? ஆரோக்கியமான உணவு எல்லாருக்குமே தேவை. விவசாயிகள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாம வகையில விவசாயம் செஞ்சா நம்ம அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பான உணவை கொடுக்க முடியுங்க. ஆனா விவசாயிகளோட பயணம் ஈஸியானதில்ல. மழை சராசரியா பெய்யாதது, வறட்சி, வெள்ளம், பூச்சி தாக்குதல், சந்தை விலை ஏற்றத்தாழ்வுகள் மாதிரியான நிறைய சவால்கள் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட இன்னொரு நேர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம், யார் இருக்கீங்க?
0: தருண் பேசிட்டு இருக்கேன்னா.
2: உங்களை
0: அறிமுகப்படுத்திக்கோங்க.
2: திருப்பூர் மாவட்டம் தருண் அவர்களுக்கு நண்பர்கள் வணக்கம். நேயர்களுக்கு சேர்த்து
0: உறுதி செய்யறது விவசாயிகளா இல்ல நுகர்வோர்களானா?
2: உணவு பாதுகாப்பு உறுதி செய்யறது விவசாயிகளா நுகர்வோர்களா? நுகர்வோர்கள் வந்து அந்த விளைவு இது வந்து சரியா இருக்கும் அப்படின்னு இருக்கிறதுனால அவங்களை நான் இந்த லைனுக்கு கொண்டு வரல. உணவு பாதுகாப்பு உறுதி செய்யறது வந்து விவசாயிகளே தான். காரணம் என்னன்னா, உணவுப் பொருள்கள் எல்லாம் அவங்க விளைக்கிறீங்க, அது இயற்கை உரம் போட்டு விவசாயம் பண்ணா நல்லது. செயற்கை உரங்கள் எல்லாம் இருக்கிறத விட அது உறுதி செய்யறது விவசாயிகளாக இருக்கிற காரணம் என்ன கேட்டீங்கன்னா, கண்வெளி விதைகள்லாம் சொல்றாங்கல்ல, அதை வந்து பாலிட்டாலுங்கிற விஷ மருந்து எல்லாம் தயாரிக்கிறாங்க. அந்த மாதிரி பணப்பயிர்கள் சொல்லுவாங்க, அது போடணும். அந்த நிலம் வந்து கொஞ்சம் விஷத்தனம் வாங்க மாறிடும் இல்லையா? அதை வந்து செய்யறது வந்து நம்ம தவறுன்னு சொல்லவில்லை. அப்படி நிறைய இது வந்து சொன்னா அதுக்கு வேற உணவுப் பொருள்களுக்கான இது ஏதாவது பாதிப்பு இல்லாம இருக்கணும்னு பாக்கணும் இல்லையா? அதை வந்து உறுதி செய்யறது வந்து விவசாயி தானே. உணவுப் பொருளுக்கான பயிர்களை வந்து என்னதான இது வந்தாலும் நல்லபடியா பயிர் உறுதி செய்யணும். நுகர்வோர் அதாவது மக்களுக்கு கொடுக்கறது வந்து விவசாயிகள். அவங்க வந்து எப்படின்னா, இயற்கை உரங்களை இப்ப செயற்கை உரங்களுக்கு மாற்ற இயற்கை உரங்கள்லாம் ஆகப்பட்ட நல்ல பாதுகாப்பு உணவு பயிர்ல உதவிச்சு கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப நல்லது. நுகர்வோர் வாங்குறவங்க என்ன வாங்க, அது நல்லது நினைச்சுதானே வாங்க முடியும். அதனால இயற்கை உரம் போட்டு நல்ல விவசாயத்தை நல்ல உணவு பயிர்ல விவசாயமே உதவிச்சு கொடுக்கணும்.
0: நன்றி. ரொம்ப அருமையா அவருடைய கருத்து.

0: வந்துட்டு நமக்காக பகிர்ந்துகிட்டாரு. நேயர்களே, நீங்களும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யறது விவசாயிகளா இல்ல நுகர்வோர்களா அப்படின்ற ஒரு கேள்விக்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787770178 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.
1: கும்பிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நல்லா சுத்தி

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமி, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சுகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பார்த்து போ.
2: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்கு குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்கு குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: உலகம் கணினி மயம் ஆனாலும் தண்ணீர் இல்லை என்றால் அக்கணினியே இயங்காது. தண்ணீரை சேமிப்போம், தாகம் தணிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க தருண் தாங்க. இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, உணவு பாதுகாப்பு உறுதி செய்யறது விவசாயிகளா இல்ல நுகர்வோர்களா அப்படின்றதுதான். இந்த தலைப்புக்கு உங்களுடைய வெவ்வேறு விதமான கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எங்களுடைய சோனா எஃப்எம் 9787770178 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்போ ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் தம்பி, நான் கஸ்தூரி பேசுறேங்க.
3: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? உணவு பாதுகாப்ப உறுதி செய்யறது விவசாயிகளா இல்ல நுகர்வோர்களா அப்படின்றதுதானா, உங்களுடைய கருத்து என்ன?
4: அதாவது விவசாயிகள் வந்து ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதோட அவர்களுடைய கடமை முடியுங்க. என்ன எப்படிங்க அப்படின்னா, ஒரு நெல் கரும்பு ஏதோ ஒரு தானியத்தை உருவாக்கி அவங்க சந்தைப்படுத்திட்டாங்க அப்படின்னா அடுத்த விவசாயத்துக்கு இது போயிடுவாங்க. இதை வந்து நம்ம பாதுகாக்கிறது அப்படின்னா நுகர்வோர்களா பாதுகாக்கணுங்க. எப்படிங்க அப்படின்னா, வந்து இப்ப எந்த தானிய வகையா இருந்தாலும் நம்ம வாங்கி வந்து வீட்டுல வச்சு அதை மாசம் ஒருக்கா எடுத்து ஒரு வருஷத்துக்கு கூட வச்சு நாம உபயோகம் பண்ற பொருள்கள் எல்லாம் நிறைய இருக்குங்கல்ல, அதனால அதை புழு பிடிக்காம செல் அடிக்காம அதை மாசம் மாசம் காய போட்டு அதை உணவு பொருளை வந்து நம்ம உற்பத்தியாளர்களை விட உபயோகம் பண்றதுல அதை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கோங்க என்னுடைய கருத்துங்க.
3: ரொம்ப அருமையான கருத்து, ரொம்ப நன்றி.
4: அதாவது ஒரு ஹைகூ கவிதையில கூட படிச்சவங்க, ஆக்கலும் காத்தல் தலை அப்படின்னு. ஒரு பொருளை உற்பத்தி செய்யறத விட அவங்க அதை
3: பாதுகாக்கிறது
4: உபயோகம் பண்றது உற்பத்தியாளர்கள விட வந்து உபயோகிப்பாளர்களுக்கு அதிக பொறுப்பு.
3: ஓகே ஓகேண்ணா, நன்றி அண்ணா.
4: நன்றிங்க.
3: ரொம்ப தெளிவாக வந்துட்டு ரொம்ப அருமையாக வந்து திருப்பூர் கஸ்தூரி அண்ணா வந்து சொன்னாங்க. கண்டிப்பாக உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளை விட வாங்கக்கூடிய நுகர்வோர்களோட பாதுகாக்கக்கூடிய கடமை தான் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்களே, உண்மைதான், விவசாயிகள் விவசாயம் செஞ்சிருவாங்க சரியா, சரியான முறையில் இயற்கை விவசாயம் செஞ்சு அதை வந்துட்டு சேல் பண்ணுறாங்க அப்படின்னா, நுகர்வோர்கள் அதாவது நம்ம வந்துட்டு வாங்கிட்டு வந்து அதை ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் அவர் சொன்ன மாதிரி காய வைக்கிறதோ இல்லை ஒரு வருஷம் வரைக்கும் கூட வச்சு பாதுகாப்பாக வந்துட்டு இந்த மாதிரி தானியங்கள்லாம் பயன்படுத்த அப்படின்னுமே சொன்னாரு. ஸோ இந்த மாதிரி நம்மளுமே வந்துட்டு அதாவது நுகர்வோர்களுமே வந்துட்டு உணவு பாதுகாப்புல முக்கியமான ஒரு பங்குல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா நேயர்களே, விவசாயிகளோட பங்கு வந்துட்டு அதாவது அவங்களோட பயணம் வந்துட்டு ஈஸியானது இல்லை. ஏன் தெரியுமா, அவங்க ஒரு விஷயம் உண்மையிலேயே எப்படி சொல்கிறது, உங்ககிட்ட இன்னைக்கு காலத்தில் வந்துட்டு விவசாயிகளோட பயணம் ஈஸியானதில்லை. மழை வந்துட்டு சரியாக பெய்யாது, வறட்சி வந்துட்டு, வெள்ளம், பூச்சி தாக்குதல், சந்தை விலை ஏற்றத்தாழ்வு மாதிரியான பல சவால்

சவால்களை அவங்கள தினமுமே வந்துட்டு எதிர்கொள்ளிட்டு இருக்காங்க. இத்தனை சிரமங்களையும் கடந்தே நம்ம வீட்டோட தட்டில் உணவு வந்து சேரணும் அப்படின்னா அந்த நோக்கத்தோடு அவங்க உழைச்சிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால உணவு பாதுகாப்போட முதல் காவலர்கள் விவசாயிகள் தான் அப்படின்னு சொல்லலாம். அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய உணவோட தரம் நம்மளோட ஆரோக்கியத்தை நேரடியாக பாதிக்குது, உண்மைதான். ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு நம்ம நுகர்வோர்கள் வந்துட்டு அதை பாதுகாப்பாகவே வச்சுக்கணும். நேர்களை இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு பாதுகாப்பை உறுதி செய்யறது விவசாயிகளா இல்லை நுகர்வோர்களா அப்படின்றது தான். உங்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய சோனா எஃப்எம்என் 9787 7107 8 என்ற எண்களை தொட்டு தாராளமாக நீங்கள் பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான பாடல் வந்தாச்சு. பாடலை தொடர்ந்து உங்ககிட்ட பேசினா அவளாக பாடலை கேட்டுட்டு வாங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன், ஏதாவது ஒன்னு
2: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
3: நண்பா, என் ஃபேவரட் டாக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும், எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
2: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
3: ஹே ராஜ், எப்படிடா எப்படி
4: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
1: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
4: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்
5: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ நேர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தாங்க. அந்த நிகழ்ச்சியை தொகுத்து கொடுத்துட்டு இருக்கிறது நான் உங்க தருண் தாங்க. நேர்களை, எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு இன்னைக்கு என்ன அப்படின்னா, உணவு பாதுகாப்பை உறுதி செய்யறது விவசாயிகளா இல்லை நுகர்வோர்களா அப்படின்றது தான். இந்த தலைப்புக்கு உங்களுடைய வெவ்வேறு விதமான கருத்துக்களை பதிவு செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787 7107 8 என்ற எண்களை தொட்டு தாராளமாக நீங்கள் வந்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கலாம். இப்போ ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் ருக்மணியம்மா, தாதக்காப்பட்டியில இருந்து பேசுறேன்.
1: வணக்கம் வணக்கம் ருக்மணியம்மா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், ஃபைனா இருக்கேன் சனி.
1: சூப்பர், நானும் ஃபைனா இருக்கேன். உணவு பாதுகாப்பை உறுதி செய்யறது விவசாயிகளா இல்ல நுகர்வோர்களா அப்படின்றது
2: தான்.
1: சொல்லுங்க.
2: அதாவது விவசாயம் பண்றது விவசாயிகள் தான். விவசாயிகள் வந்து இந்த மழை காலத்துல மழை வரணும், பயிர் விளைச்சலும் போது மழை தண்ணி வரணும், அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வந்தா ஒரே முட்டா மழை வரும், இல்லாட்டினா ஒரே மழை வராம காஞ்சிட்டு கிடக்கும். ஏதோ அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு விவசாயிகள் விவசாயம் பண்றாங்க. அத டைமுக்கு அந்த கம்போ சோளமோ தானியங்களை வந்து பக்குவப்படுத்தி விற்கிறாங்க. ஆனா நுகர்வோர்கள் வாங்கிட்டு போயிடுறாங்க. வாங்கிட்டு போய் ஹோல்சேல்ல வித்தாலும் சரி, எப்படி வித்தாலும் அவங்க மொத்தத்துல வித்தர்றாங்க. இந்த கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறாங்க பாருங்க, அவங்க வந்து கண்டிப்பா பத்திரப்படுத்தணும், பாதுகாப்பு பண்ணணும். அந்த வெயில் காலத்துல அதாவது அமாவாசை சமயத்துல எல்லாம் பாருங்க, நிறைய தானியங்களை காய வைப்பாங்க. ஏன்னா அந்த அமாவாசை வெயிலுக்கு தானியங்கள் கெடாது. அதனாலதான் விவசாயத்தோ இல்ல நுகர்வோராகட்டும் அந்த தானிய பொருள்கள் அமாவாசை காய போடுவாங்க, காய வச்சிருவோம், காய வச்சு பக்குவப்படுத்தி எடுத்து வச்சிருவாங்க
1: கண்டிப்பா.
2: ஆனா வாங்குறவங்க வந்து இன்னும் ஒவ்வொரு அமாவாசையும் காய போட்டு போட்டு வச்சுட்டே இருப்பாங்க. பொருள் கெட்டு போயிடுச்சுன்னா அந்த காசு போச்சுல்ல, வாங்குற காசு போயிடுச்சு. அதனால அவங்க நுகர்வோர்கள் தான் பக்குவப்படுத்தி வச்சுக்கணும். அதை விட நிறைய வாங்குறவங்க அப்புறம் உடனே உடனே வித்துட்டாங்கன்னா வம்புல
1: கண்டிப்பா
2: சாப்பாட்ட வச்சுட்டாங்கன்னா நிறைய லாஸ் ஆயிரும். அதனால அப்பப்ப நுகர்வோர்கள ஹோல்சேல்ல வாங்குறவங்க கூட
1: ரொம்ப அருமையா வந்துட்டு ருக்மணி பாட்டி சொன்னாங்க. விவசாயிகளோட பங்கு மட்டும் இல்ல, இதுல வந்துட்டு நுகர்வோரோட பங்குமே வந்துட்டு முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்டயும் கண்டினியூவா தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் இருக்கீங்கப்பா.
1: வணக்கம் அண்ணா, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
1: சூப்பர், அதே மகிழ்ச்சி அதே உற்சாகம் எப்பயுமே நிலைக்கட்டும். ஆனா இன்னைக்கு வந்துட்டு தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணவு பாதுகாப்பை உறுதி செய்யறது விவசாயிகளா இல்ல நுகர்வோர்களா.
3: கண்டிப்பா உணவு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த விவசாயிகள் தான் உறுதி செய்யணும். ஏன்னா அவங்க விளைவிக்கிறாங்க, விளைவிக்க கூடிய அந்த உணவு தரமா இருந்தா நுகர்வோர் அப்படிங்கிறவங்க நிச்சயமா அத பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு

0: இடத்துல விளைவிக்கிறேன் அப்படின்னா பூச்சிக்கொல்லி இல்லாத இயற்கை வேளாண்மையில பாக்கணும். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உடலுக்கு அச்சுறுத்தம் பண்ண பயங்கர பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே கொடுக்குது. விவசாயிகள் எந்த மாதிரியான இயற்கை வேளாண்மை சார்ந்த விளைச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கறாங்க, அது எய்தர் இட் மை பி காய்கறிகள் ஆர் எய்தர் இட் மை பி நெல் வகைகள், அது அவங்க என்ஷூர் பண்ணாங்கனாவே நிச்சயமாக நுகர்வோர் அப்படிங்கிறவங்க நம்பி கண்ண மூடி வாங்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறதும் இருக்கு. இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது பொறுப்புணர்வு ஜாஸ்தியா மேக் பண்றவங்களுக்கு தான் வேணும், அது இருந்ததுன்னா சிறப்பா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன்.
1: சூப்பர் அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா உங்களோட கருத்துக்கு.
0: தேங்க்யூப்பா.
1: நன்றி. நேர்களை, நீங்களும் இன்னைக்கான தலைப்பு உணவு பாதுகாப்பு உறுதி செய்யறது விவசாயிகளா இல்ல நுகர்வோர்களா அப்படின்ற தலைப்புக்கு உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சொன்ன எஃப்எம் 9787077178 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்போ உங்களுக்கான இனிமையான பாடல் வந்தாச்சு, அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சொன்ன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி 7-8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: நேர்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நம்ம ஒரு பொருளை வாங்குறப்போ அதோட விலை மட்டும் இல்லை, அதோட தரத்தையுமே கவனித்து வாங்கணும். இன்றைக்கான தலைப்போட நோக்கம் இதுதான். உணவு பாதுகாப்பை உறுதி செய்கிறது விவசாயிகளா இல்லை நுகர்வோர்களா அப்படின்றது தாங்க இன்றைக்கான தலைப்பு. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உங்க தருண். இன்றைக்கான தலைப்புக்கு நீங்கள் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787070178 என்ற எண்களை தொட்டு தாராளமாக நீங்கள் பகிர்ந்துக்கலாம். ஏற்கனவே நேர்கள் வெவ்வேறு விதமான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. நம்ம ஒரு பொருளை எப்பயுமே வாங்கும்போது அதோட விலையை மட்டும் இல்லாமல் அதோட தரத்தை கவனிக்கணுங்க. உணவுப் பொருட்களை தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி, தரச்சான்று எல்லாத்தையுமே சரிபார்த்து வாங்குறது ஒரு நல்ல பழக்கமாக இருக்கும். காய்கறிகள் பழங்கள் எல்லாத்தையுமே நல்லா கழுவி பயன்படுத்துறது உணவு பாதுகாப்போட ஒரு முக்கிய பகுதியாக இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி உலகம் முழுசுமே பேசக்கூடிய ஒரு முக்கிய பிரச்சனை உணவை வீணாக்குறது. திருமண விழாக்கள், ஹோட்டல்கள், வீடுகள் அப்படின்னு பல இடங்களில் தினமுமே ஏராளமான உணவு வீணாகுது. ஒரு பக்கம் பலர் பசியால் தவிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் நல்ல உணவு குப்பைக்கு போகுது. இது சமூகத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துதுங்க. அதனால தேவையான அளவு மட்டுமே உணவை வாங்கணும், தேவையான அளவு மட்டுமே சமைக்கணும், தட்டில் எடுத்த உணவை முழுமையாக சாப்பிடணும், மீதி இருக்கக்கூடிய உணவை பாதுகாப்பாக

0: சேமிச்சு பயன்படுத்தலாம். அப்படி இல்லைனா தேவையா இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்துக்கலாம். இந்த மாதிரியான சின்ன செயல்கள் பெரிய மாற்றத்தை உருவாக்குங்க. அதனால உணவு பாதுகாப்பை உறுதி செய்யறது விவசாயிகள் மற்றும் நுகர்வோர்கள் ரெண்டு பேருமே தான் அப்படின்ற கருத்தை நானுமே சொல்றேன். நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து டாடா பை பை நேர்களே. நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து இருக்கு அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம்னுக்கு நீங்க தாராளமா தெரிவிக்கலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
2: என்றும் நலமுடன்
3: என்றும் நலமுடன்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. தினமும் ஆரோக்கியமான நிறைய விஷயங்களை நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். அப்படி இன்றைக்கி முதல் விஷயமா ஹெப்படைட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம். இது ஹெப்படைட்டிஸ் அப்படின்னா என்ன, இது எப்படி வந்து ஒருத்தருக்கு வருது அப்படின்ற ஒரு விஷயம். ஹெப்படைட்டிஸ் அப்படின்றது கல்லீரலில் ஏற்படக்கூடிய ஒரு வீக்கம் அல்லது அலர்ஜி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இப்போ ஹெப்படைட்டிஸ் ABCDE அப்படின்னு சொல்லிட்டு 5 முக்கியமான வகைகள் வந்திருக்குங்க. ஹெப்படைட்டிஸ் ஏ அதுக்கப்புறம் இ அப்படின்னா, சுகாதாரமற்ற உணவு நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போதும், சுத்தமில்லாத குடிநீர் நம்ம வந்து குடிக்கும்போதும் ஏற்படக்கூடிய பரவக்கூடிய ஒரு விஷயம் தான் ஹெப்படைட்டிஸ் இ அதுக்கப்புறம் ஏ. ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்றது பாதிக்கப்பட்டவரோட ரத்தம், அதாவது ஹெப்படைட்டிஸ் பி வந்து ஒருத்தருக்கு இருக்குது, அவர் உடம்புலேருந்து ரத்தம் வந்து இன்னொருத்தருக்கு பரவுறது மூலியமாகவோ இல்லை உடல் திரவங்கள் மூலமாகவும் இந்த ஒரு விஷயம் வந்து பரவுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் சி அப்படின்றது பாதிக்கப்பட்ட நபரோட ரத்தம் மூலியமாக பரவக்கூடிய ஒரு விஷயம். அதற்கப்புறம் ஹெப்படைட்டிஸ் டி, இது வந்து ஹெப்படைட்டிஸ் பி இருக்கிற ஒருத்தருக்கு வரக்கூடிய ஒரு அரிய வகை பாதிப்பு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. பொதுவாக இந்த ஹெப்படைட்டிஸ் அப்படின்ற இந்த நோய் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமாக சமூக தொடர்புகள் மூலமாக எளிதில் பரவிடும் அப்படின்றது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எண்ணம். ஆனால் இந்த ஏ அதற்கப்புறம் இ இந்த ஹெப்படைட்டிஸ் வகைகள் பார்த்திங்க அப்படின்னா உணவு நீர் மூலமாக பரவக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஹெப்படைட்டிஸ் பி அதற்கப்புறம் சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றா அமர்ந்து சாப்பிட்றதுனாலையோ ஒரே பாத்திரத்தை பயன்படுத்துறதுனாலையோ பரவாதுங்க. அதே மாதிரி தொடுறது, கட்டிப்பிடிக்கிறது, கை குலுக்கிறது, இருமல் தும்மல் மூலமாகவும் இந்த பிசி அப்படின்றது பரவாது. ஏ அதுக்கப்புறம் இ மட்டும்தான் உணவு அதுக்கப்புறம் நீர் மூலமாக பரவக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற உணவு அதுக்கப்புறம் குடிநீர் ரொம்ப ஆரோக்கியமானதாக பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள், பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. திருமணி முத்தாற்றின் கரைகளில் 5 கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. முதல் கோயில் வந்து சுகவனேஸ்வரர் திருக்கோயில், அதாவது கிளிவண்ணமுடைய நாயனார் கோயில். சுகவனேஸ்வரர் கோயில் தான் முதல் ஸ்தலம். அதுக்கு பிறகு உத்தம சோழபுரத்துல இருக்கக்கூடிய கரபுரநாதர் சுவாமி கோயில், அது 2வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பில்லூர் அப்படின்ற இடத்துல வீரட்டேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த கோயில் 3வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பரமத்தி வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த நதி போகுது, அந்த இடத்துல பரமத்தி பீமேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த பீமேஸ்வரர் கோயில். அதை தாண்டவுன்னு நஞ்சை இடையாறு அப்படின்ற இடத்துல காவிரியோட இந்த சேலம் திருமணி முத்தாறு கலக்கிற இடம், இணையிற இடம், அந்த இடத்துல திரு எயில் வாயிலுடையார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, அதாவது திருவேலி நாதர் திருவேலி ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5 திருத்தலங்கள் இந்த நதியினுடைய கரையில இருக்கு. இவைகளை ஒரு நாளில் தரிசித்து திரும்பினால் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு, மறுபிறவி கிடையாது என்றும், ஒரு அஸ்வமேத யாகம் செய்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். பாவநாச ஸ்தல புராணம் அப்படின்றது ஒரு ஸ்தல புராணத்துல இந்த திருமணி முத்தார பத்திய ஒரு செய்திகள் குறிப்பிட, இந்த செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பெறுகிறோம். ஸோ எப்படி நீங்க பாருங்க, இந்த அளவுக்கு புனிதமான ஒரு நதி இன்றைக்கு சாக்கடையாக மாறி இருக்கிறது என்பதையும் நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொன்மையான ஒரு புனிதமான நதி என்பது சேலத்தின் பெருமை தான். ஆனால் இந்த பெருமையை நம்ம மீட்டெடுக்கணும். இந்த நதியை நம்ம மீட்டெடுத்து இந்த நதியில

0: கழிவுகள் கலக்காமல் இந்த நதி ஒரு சாக்கடையாக மாறாமல் இது வந்து மழை நீரால் பயணிக்கிற ஒரு சுத்தமான நதியாக இதை மீட்டெடுக்கிறது தான் ஒரு பெருமையான சிறப்பான பணியாக இருக்கும். நம்ம மீண்டும் அதை வந்து உயிரடைய செய்து நம்ம நிலை நிறுத்தணும். அதுதான் நம்ம முன்னாட நிற்கிற ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சேலம் வரலாற்று சங்கதி சார்பாக அதை நினைக்கிறேன். இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பது தான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போனை பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசிட்டே இருக்கிறோங்க நம்மளோட என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில். வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஆரோக்கியமான வழிமுறைகளை நம்ம கட்டாயமாக ஃபாலோ பண்ணி ஆகணுங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உடற்பயிற்சியாக இருக்கலாம், இல்லை அதே மாதிரி ஒரு உணவு முறையாக இருக்கலாம், இல்லை வாழ்க்கை முறையாக கூட வந்திருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் தான் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி தாத்தா பாட்டி காலத்திலலாம் வந்து அவங்க அப்படி எந்த ஒரு முறையும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு தேவை இல்லை. ஏன்னா வந்து உணவு முறை அப்போ வந்து பெர்ஃபெக்டாக இருந்தது. இன்றைக்கி தனியாக உணவு முறை அப்படின்னு கவனம் செலுத்தி நான் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி அப்போ உடற்பயிற்சி அப்படின்னு வந்து இல்லைங்க. இன்றைக்கி வந்து உடற்பயிற்சி அப்படின்னு நம்ம வந்து கவனம் செலுத்தி ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஏதாவது விஷயங்கள் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட ஹோமியோபதி மருத்துவர் திவ்யா மேம் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்கலாம். மேம் வணக்கம். மேம், நம்ம இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒருத்தர் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாங்க மேம்?
2: முக்கியமான மூணு ஊல ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் என்னது? உணவு, அடுத்தது உறக்கம், அடுத்தது உடற்பயிற்சி. இந்த மூணு விஷயத்தையும் அவங்க செஞ்சாவே ஆரோக்கியமாக வாழலாம். உணவு அப்படின்றப்ப நிறைய பேருக்கே தெரியும் என்ன செய்யணுன்ட்டு. சோம்பேறித்தனத்தினால தான் நம்ம வந்து அது செய்கிறது கிடையாது. ஈஸியாக ஜொமேட்டோ ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி வெளியில் இருக்கிற உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ வீட்டில் தயாரித்த உணவு, அதுவும் வந்து இயற்கையாக காலையில் பக்கத்தில் இருக்க கடைக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது டைமுக்கு சாப்பிட்றது நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் இருக்க வேலைகளை செஞ்சுக்கிட்டே டைமை வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. ஆஃபீஸ்க்கு போகிறவங்க கூட அவசரத்தில் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து சரி நம்ம அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா மீதி வச்ச குழந்தைங்க மீதி வச்ச உணவு, ஹஸ்பண்ட் மீதி வச்ச உணவு வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு சாப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க தவிர்க்கணும்.
1: ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க உங்கள் கூட. ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலை எண் 9787770178. இப்போ பாட்டு வந்துக்கிட்டே இருக்குங்க, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனா தான் சுகமா இருக்கும்.
2: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்கு குட்டிடா, அது மேல மோதினா அதை பாத்துக்கோ.
0: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
1: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகளில் வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்தில் நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: முதல் இயந்திரம் வரை அனைத்தின் தாகத்தையும் தணிப்பது தண்ணீரே. அத்தகைய நீரை பாதுகாப்பதே நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டே இருக்கிறேங்க. மனமே நலமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மன ஆரோக்கியம் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம். இன்றைக்கி ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ஒரு தவிர்க்க முடியாத அங்கமாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது ஒரு மெயில் நம்ம வந்து ரைட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஆவணங்களை நம்ம வந்து ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு அட்டவணைகளை நம்ம திட்டமிடுறதா இருக்கட்டும், நம்ம செய்கிற எல்லா வேலையும் அதே மாதிரி நம்ம கற்கக்கூடிய முறைகளையும் இந்த ஏஐ மாற்றி அமைச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி வந்து இருக்குதுங்க. இது நம்மளுடைய சிந்தனையும் நினைவாற்றலையும் வந்து பாதிக்குமா அப்படின்ற கேள்வியும் நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஸோ மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எப்படி உடற்பயிற்சி செய்யும் போது நம்ம உடலோட தசைகள் வந்து வலுவடையுதோ அதே மாதிரி நம்ம தினமும் யோசிக்கும் போது தான் நம்மளுடைய பிரெயின் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால்

அனைத்து பதில்களும் ஏஐயை மட்டுமே நம்ம வந்து நம்பியிருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய சொந்தமாக யோசிக்கிற திறனும் சுய நம்பிக்கையும் வந்து நாளடைவில் வந்து கம்மியாயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எதையுமே நம்ம வந்து நம்மளுடைய பிரெயினில் நினைவில் வச்சுக்காம மொபைல் அதுக்கப்புறம் ஏஐயிட வந்து நம்ம ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பேர் வந்து மருத்துவ உலகில் சொல்கிறாங்க. அதாவது எல்லாமே ஏஐக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம சும்மா இருக்கிறத வந்து காக்னிட்டிவ் ஆஃப்லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது நம்மளுடைய மனசுமையை குறைச்சி வேலையை வந்து எளிதாக்கும். ஆனால் இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது, நம்ம வந்து ஒரு முக்கிய முடிவெடுக்கணும், அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏஐ அப்படின்றது நமக்கு வந்து இல்லாமல் கூட வந்து போகலாம். ஸோ அந்த சமயத்தில் நம்மளால் யோசிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாணவர்கள் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஏஐ மூலமா அவங்களுடைய ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டால் கூட எக்ஸாம் அப்போ சொந்தமாக எழுதுறதுல அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிரமம் வந்து இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒர்க் போகிறவங்க அந்த ஒரு ஏஐ கொடுக்கக்கூடிய தகவல்களை அப்படியே வந்து அவங்க பயன்படுத்தும் போது ஃப்யூச்சரில் அவங்க வந்து யோசித்து ஏதோ ஒரு க்ரியேட்டிவிட்டியை ஒரு விஷயம் பண்ணுறது வந்து பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஏஐயும் நம்ம வந்து அளவாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை இன்னி காலகட்டத்தில், ஆரோக்கியத்துக்கு அடிப்படையானது உடற்பயிற்சி அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்குங்க. இந்த உடற்பயிற்சியை வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஜிம்முக்கு போகிறவங்க ஜிம்முக்கு போயிட்டு பண்ணலாம், இல்லை மற்றவங்க ஜிம்முக்கு போக முடியாதவங்க ஒரு 1/2 hour அவங்க வந்து ஒரு நடைப்பயிற்சி கூட வந்து பண்ணலாம். இப்போ வந்து அப்படியே ஒரு நல்ல ஃப்ரீயான ரோட்டில் தாராளமாக அந்த மார்னிங் டைமில் ஒரு 1/2 hour வந்து நடக்கலாம். ஸோ இப்படி நடக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து அந்த சர்க்கரை நோய் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இருக்குது. ஸோ இது வராமல் தடுக்கும். அதுக்கப்புறம் எலும்பு தசையோட வலிமை ரொம்ப அதிகமாக இருக்கும், மன அழுத்தம் வந்து குறையும், நல்லா தூக்கம் கிடைக்கும், எடை குறையும், எடை சராசரியாக நம்ம வந்து சரியாக வந்து பராமரிக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, ஞாபகங்கள் நல்லாயிருக்கும், மூளைக்கு வந்து நல்ல ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால நல்லாயிருக்கும். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் இப்படி பல நன்மைகள் வந்து இந்த நடைப்பயிற்சி ஒருத்தர் வந்து பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கிடைக்குதுங்க. ஸோ அப்படி நடைப்பயிற்சி ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு அக்காட்ட கேட்கலாம். அவங்க வந்து தொடர்ச்சியாக நடைப்பயிற்சி வந்து செஞ்சிட்ருக்குறாங்க. அக்கா வணக்கம். அக்கா பனமருத்துப்பட்டியிலேருந்து சுமதி அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா, இந்த நடைப்பயிற்சினால் என்னென்ன நன்மைகள் வந்து கிடைக்குதுங்கக்கா? நீங்கள் நடைப்பயிற்சி தொடர்ந்து நடந்துட்டுருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கக்கா.
7: பெனிஃபிட் நிறைய இருக்குதுங்க. கை கால் நல்லாயிருக்கும், சுறுசுறுப்பு வரும், அந்த வெளிக்காற்று நம்ம மேலே பட்டுச்சுனாவே நம்ம மேலே இருக்கிற அந்த சோம்பேறித்தனம் குறையும். யோகா பண்ணுறது இன்னும் அதை விட பெஸ்ட்டு. காலையிலனா ஒரு காம நேரம் கண்ணை மூடி தியானம் பண்ணாலும் பெஸ்ட்டு. நம்மளால முடிஞ்ச யோகா பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு.
6: அக்கா, ஏதாவது யோகாவோட பேர் தெரியுமாங்கக்கா? இந்த யோகா வந்து பண்ணனா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு.
7: எனக்கு அது மறந்துருச்சுங்க, ரொம்ப நாள் ஆகுது நான் பண்ணி. ஆனால் டெய்லியில் நான் பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் காம நேரம் பண்ணிட்டு தான் போகிறேன். மூச்சு பயிற்சி பண்ணுவேன், ஆசன பயிற்சி பண்ணுவேன், வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுவேன். அதனால என்னாலுக்கு தெரிஞ்ச வரைக்கும் செஞ்சிருவாங்க.
6: ரொம்ப ரொம்ப நன்றிங்க அக்கா. அக்கா வந்து சொன்னாங்க, அதாவது இப்போ வரைக்குமே நான் வந்து நடைப்பயிற்சிலாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன், அதே மாதிரி வந்து மூச்சு பயிற்சிலாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெனிஃபிட்ஸையும் வந்து பகிர்ந்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க அக்கா. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. 2 பாடல்கள் இல்லைங்க, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 1 பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டே இருக்கிறங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த நேரத்தில் நம்மளுடைய உணவு முறைகள் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். அப்படி நம்மளுடைய உணவு முறைகளில் கட்டாயமாக நம்ம சேர்த்துக்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னா அது வந்து பாதாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாதாம் பருப்பு நட்ஸ் வகைகளோட ராஜா அப்படின்னே சொல்லலாங்க. அது இரவில் நம்ம வந்து தண்ணீரில் ஊற வச்சு காலையில் அந்த தோல் நீக்கி சாப்பிட்றது வந்து ஒரு பெரிய பலனை வந்து கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா செரிமானம். சாதாரண பாதாமை விட ஊற வச்ச பாதாம் ரொம்பவே வந்து ரொம்ப எளிதாக ஜீரணமாகும். பாதாமோட தோலில் இருக்கக்கூடிய டானின் அப்படின்ற அந்த பொருள் வந்து நம்மளுடைய உடலில் சத்துக்கள் வந்து உறிஞ்சப்படுறதை வந்து தடுக்குங்க. அதே மாதிரி பாதாமை ஊற வைக்கும்போது இந்த என்சைம்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, இது நல்லா சுரந்து வயிறு உப்பசம் போன்ற பிரச்சனைகள் வராமல் நம்ம உடலை பாதுகாக்குதுங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மூளை ஆரோக்கியம், மூளை செயல்பாட்டை பல மடங்கு ஊக்குவிக்கும் இந்த பாதாம் பருப்பை நம்ம காலையில் சாப்பிடும்போது. காலையில் எழுந்ததும் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைப்பாங்க, ஆனால் ஒரு லைட் டயர்டு வந்து இருக்கும். பாதாம் தான் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது காலையில் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ரிஃபோப்ளேவின், அதுக்கப்புறம் எல் கார்னைடைன் போன்ற சத்துக்கள் நம்மளோட மூளையோட செயல்பாட்டை வந்து பல மடங்கு தூண்டி நமக்கு ஞாபக சக்தியையும் கவனத்திறனையும் வந்து அதிகரிக்குதுங்க. அடுத்ததாக இன்றைக்கி இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய இதயம் சார்ந்த ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லலாங்க. நம்ம இதயத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு நம்ம தினமுமே ஊற வச்ச பாதாம் ஒரு 3-4 எடுத்துக்கிறது ஒரு சிறந்த ஒரு விஷயம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள், அதுக்கப்புறம் பொட்டாசியம், அதுக்கப்புறம் மெக்னீசியம், இது வந்து கெட்ட கொழுப்புகளை குறைச்சி ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுக்குள்ளார வைக்கிறதுக்கு உதவுதுங்க. அடுத்ததாக இன்றைக்கி எல்லாருமே வந்து மேக்சிமம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா உடல் எடையை சரியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. எடை குறைக்க முயற்சி பண்ணுறவங்களுக்கு இது வந்து பாதாம் பருப்பு ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஊற வச்ச பாதாமில் நார்ச்சத்து, ப்ரோட்டீன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. காலையில் இதை சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு நிறைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு நமக்கு வந்து இருக்கும். அடுத்ததாக நம்மளுடைய ஸ்கின்னோட ஆரோக்கியத்துக்கும் இது வந்து உதவுங்க. அதே மாதிரி இதை வந்து மேக்சிமம் நம்ம வந்து தோலை உரித்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 5 சாப்பிட்லாம். யார் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னா சிறுநீரக கல் பிரச்சனை இருக்கிறவங்க, நட்ஸ் அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் மருத்துவருடைய ஆலோசனைப்படி சாப்பிடணும். மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். கண்டிப்பாக இந்த எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் பாய்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறியாங்க கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜெனரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாக்கரையன் கூட. இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில திவாக்கரையன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான சமையான ஸ்மார்ட் போன் ட்ரிக் தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். இந்த ஸ்மார்ட் போன் ட்ரிக் எந்த ஸ்மார்ட் போனுக்கானது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ரியல்மி மொபைல் வச்சுருக்கீங்க இல்லை ஓப்போ மொபைல் வச்சுருக்கீங்கன்னா அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்மார்ட் போன் ட்ரிக் தான் அது. இந்த ஸ்மார்ட் போன் ட்ரிக் எதை பற்றினது அப்படின்னா, உங்கள் ஓப்போ ஃபோனில் இருக்கக்கூடிய சவுண்டை பற்றின ஒரு ஸ்மார்ட் போன் ட்ரிக். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் வாங்கின புதுசில் நிறையா சவுண்ட்ஸ் இருக்கும், சின்ன சின்ன சவுண்ட்ஸ் கூட இருக்கும். எப்படின்னா, இப்போ நீங்கள் கீபேடு தட்டினீங்கன்னா அதுக்கு ஒரு சவுண்ட் வரும், ஃபோன் டெய்லர் போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சவுண்ட் வரும், லாக் பண்ணுறப்போ ஒரு சவுண்ட் வரும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் ஒரு சவுண்ட் வரும், டெலிட் பண்ணால் சவுண்ட் வரும், இந்த மாதிரி பல வகையான சவுண்ட் இருக்கும். அந்த சவுண்டெல்லாம் வந்து எப்படி இதுவாக ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இது வந்து ஓப்போ மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு செட்டிங். இதை நீங்கள் வந்து ரியல்மி மொபைலையும் ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா ஒன் ப்ளஸ் மொபைலில் கூட ட்ரை பண்ணலாம், சிமிலராக ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த சவுண்டெலாம் ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்னா, உங்கள் மொபைலோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா அங்கே நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதை தொட்டு உள்ளே போய்க்கோங்க. அதை தொட்டு உள்ளே போனதுக்கப்புறம் அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா அங்கே ரிங் டோன் இருக்கும், நோட்டிஃபிகேஷன் டோன் இருக்கும், மோர் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டெயில் பேட் டோனு, லாக் ஸ்க்ரீன் சவுண்டு, ஸ்க்ரீன்ஷாட் சவுண்டு, டெலிஷன் சவுண்டு, ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் சவுண்டு, டச் சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு எது எது வேணும் வேணாங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன் பண்ணுறதோ ஆஃப் பண்ணுறதோ பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து டெயில் பேட் சவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு லாக் ஸ்க்ரீன் சவுண்டும் ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் சவுண்டு மட்டும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் உங்களுக்கு எந்தெந்த சவுண்டு வேணுமோ அந்தந்த சவுண்டை வச்சுக்கிட்டு வேணான்னு நினைக்கிற சவுண்டை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். நிறைய பேருக்கு இது வந்து இப்படி ஒன்று இருக்குங்கிறதே தெரியாது. நீங்கள் ஓப்போ இல்லை ரியல்மி மொபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். உங்களுக்காக அருமையான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் மக்களே இப்போ நம்ம சோனா எஃப்எம்ல வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க, இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பாடலுக்கு பிறகு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்கள்ல நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன். நாகராஜ்,

0: புத்தகமா, இது சினிமா தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க, ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவருக்கு கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே, திவாகரும் கூட பேசிகிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர், ஊர், பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒலிபரப்புற அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புகிறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புகிறீங்க

இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதனை தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்தது வாக்கர் என் கூட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான செமையான ஒரு ஸ்மார்ட் கேஜெட் தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். இதில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறது

0: பயன்படுத்திக்க முடியும். 10 நிமிஷம் சார்ஜ் போட்டீங்கன்னா போதும், 10 மணி நேரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து AIENX டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, உங்களோட வாய்ஸை வந்து கால் பேசுகிறப்ப இன்னும் நல்லா கிளாரிட்டியாக கொடுக்கறதுக்காக இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா போட்டோட ஸ்பேஷியல் சவுண்ட் எஃபெக்ட்ஸை உங்களால் ஃபீல் பண்ணிக்க முடியும். சைடில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மேக்னெட்ஸ், ஏர்பட்ஸில் சைடில் கொடுத்துருக்காங்களா, அந்த மேக்னெட்டை பயன்படுத்தி நீங்கள் வந்து ரெண்டு மேக்னெட்டையும் ஒட்ட வச்சிங்கன்னா ஆஃப் ஆகிடும், திரும்ப எடுத்திங்கன்னா ஆன் ஆயிடும். கூகுளோட ஃபாஸ்ட் பேர் அப்படிங்கிற அந்த விஷயமும் இதில் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போட்டோட ஹேரபிள்ஸ் ஆப்போட கனெக்ட் பண்ணி நீங்கள் இதை என்ஜாய் பண்ணிக்கலாம். டூயல் பேரிங் வசதியும் இருக்குது. இதிலேயே கேமிங்க்குன்னு பீஸ்ட் மோடும் கொடுத்துருக்காங்க. அந்த பீஸ்ட் மோடை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை வேறு லெவலில் மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நெக்பேண்டோட தற்போதைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1761 ரூபாயாக இருக்குது. நீங்கள் பார்க்குறப்ப விலை மாறி இருக்கலாம், ஏறி இருக்கலாம், இல்லை இறங்கி இருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த நெக்பேண்டோட பெயர் போட் ராக்கர்ஸ் 255Z+ அப்படிங்கிறது அதோட பேர். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே, பிடிச்சிருந்தா இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டில் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.
1: ஹாய் வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து நடப்போமா. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுது, ஆனா கையில காசு இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல.
2: அது இருக்கட்டும்டா, கையில காசு இல்லைன்னா ஏன் மொபைல கடிக்கிற?
1: ஏன்னா

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சுகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்துக்கோ.
2: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: பதறிய காரியம் சிதறும், சிந்திய நீர்த்துளியை சேமிக்காவிட்டால் வீணாய் போகும். சிந்தாமல் சிதறாமல் தண்ணீரை சேமிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நிறைய சுவாரஸ்யமான தொழில்நுட்பம் விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க நம்ம டெக் குரு நிகழ்ச்சியில். நம்ம டெக் குரு நிகழ்ச்சியில் கேட்குற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்னொரு முறை நம்பர் சொல்கிறேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட ஃபீட்பேக்ஸை நீங்கள் அனுப்பணும். நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம், இல்லை நார்மல் மெசேஜ்லையும் அனுப்பலாம், இல்லைனா கால் பண்ணி கூட சொல்லலாம் அதே நம்பருக்கு. இதனைத் தொடர்ந்து இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விருந்தினர் இருக்காரு.

0: யார் அவருன்னு கேட்டிங்கன்னா, திங்க் இன்ஃபோ எக்ஸ்பர்ட் சொல்யூஷன்ஸோட சிஇஓ மற்றும் ஃபவுண்டர் மற்றும் சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்ட் கோகுல் கிருஷ்ணா இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், பண்ணக்கூடாது, நாம் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் கோகுல். கோகுல், இப்போலாம் வந்து பல வகையான ஸ்கேம்ஸ் புதுசு புதுசாக வருது, இப்படிலாம் கூட ஒரு மோசடி பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்குலாம் அவங்க யோசிச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஸ்கேம்ஸில் அதிகமாக பாதிப்படைகிறது யார்? யங்ஸ்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா, இல்லை வயசானவங்களை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா? யாரை வந்து மெயினாக டார்கெட் பண்ணி இவங்க ஸ்கேம் பண்ணுறாங்க?
1: மேஜராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமன் பீப்புள் தான் டார்கெட் பண்ணுறாங்க. இதில் சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க டார்கெட் பண்ணல. இந்த டேட்டா சம்வேர் அவங்களுக்கு எங்கேயோ கிடைக்குது. ஸோ அது எந்த மூலமா எனக்கு அவங்களுக்கு இந்த டேட்டா ஷோ கிடைக்குதுன்னு தெரியல. ஆனால் இந்த டேட்டாஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேம் பண்ணுறாங்க. ரேண்டமாக அடிக்கிறாங்க, ரேண்டமாக மாற்றவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேம் ஆகிடுறாங்க.
0: சரி, காமன் பீப்புளாக இருக்காங்க அப்படின்னா கூட இதில் நம்ம வந்து நம்ம ஃபேமிலி இல்லை இருக்க மெம்பர்ஸையும் நம்ம வந்து இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ்லேருந்து மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் என்னென்ன? இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு,
1: இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்ல வேண்டியது அட்வைஸ் என்னென்னா, நம்ம வந்து ஜஸ்ட் எஜுகேட் பண்ணுவோம். இது மாதிரிலாம் ஸ்கேம்ஸ் இருக்குது. ரெகுலராக ஒரு ஆன்லைன் கண்டென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் போடுறாங்க. நிறையா அட்வொகேட்ஸ், க்ரைம் அட்வொகேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக என்னென்ன ஸ்கேம்ஸ் நடக்குது. நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசன் பேசிஸ் ஸ்கேம்ஸஸ் வந்து போடுறாங்க.
0: தேங்க்யூ கோகுல், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு மோசடிகளில் மாட்டாமல் இருக்கணும், அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும், எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா இன்ஃப்ளூயன்சர்ஸ், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸே இதை பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கீங்க. என்ன கேட்டிங்கன்னா இதை பற்றின அவேர்னஸ் இல்லை, விழிப்புணர்வு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் மக்களே, ஏதாவது ஒரு மோசடி, டிஜிட்டல் மோசடியில் நீங்கள் வந்து மாற்ற மாதிரியோ சிக்கிற மாதிரியோ இருந்தால் கொஞ்சம் உஷாராக இருக்கோங்க. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு அந்த முடிவு எடுங்க. நீங்கள் அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு ஒரு சில நேரம் தவறாக போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. யாராவது கால் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டோ பேங்க் டீட்டெயில்ஸோ இல்லை இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா கொடுக்காதீங்க. இந்த மாதிரியான கால்ஸ்லாம் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா மோசடி காலாக தான் இருக்கும். அதனால் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா யோசிச்சு முடிவெடுங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். இப்போ உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புற மக்களே. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. கருத்துக்கள் நீங்க அனுப்புறப்ப மறக்காம பேரு, ஊர் பேரு, பாடல் பேரு இது மூணும் போட்டு அனுப்புங்க மக்களே. இதனை தொடர்ந்து இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்த திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப் தான் சொல்ல போறேன். இப்ப நான் சொல்ல போற மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எதை பத்தினது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல் பத்தின ஒரு செமையான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் அது. நீங்க ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆண்ட்ராய்ட் மொபைலை நீங்க ஈஸியா மெயின்டைன் பண்ண முடியும். எந்த மாதிரினா இன்டர்னல் ஸ்டோரேஜா சொல்றேன், இன்டர்னல் ஸ்டோரேஜை ஈஸியா மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கு நான் சொல்ல போற இந்த ஒரே ஒரு ஆப் மட்டும் உங்ககிட்ட இருந்தா போதும். இந்த ஆப்போட பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா கோ கிளீனர் ஜங்க் ஸ்டோரேஜ் கிளீனர் அப்படிங்கிறது அதோட பேரு. இந்த ஆப் பிளே ஸ்டோர்லயே அவைலபிளா இருக்கு. இந்த ஆப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத கேட்டலாமா? இது வந்து ஜங்க் ஃபைல்ஸை கிளீன் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆப்பை நீங்க

இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்கேனர் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஸ்கேனரை நீங்கள் தொட்டிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா ஃபைல்ஸையுமே ஸ்கேன் பண்ணிவிடும். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் அதில் என்னென்ன ஃபைல்ஸ் வந்து கேட்சி ஃபைல்ஸாக இருக்குது, ஜங்க் ஃபைல்ஸ் என்னென்ன இருக்குது, ஏபிகே ஃபைல்ஸ் என்னென்ன இருக்குது, எவ்வளோ எம்பிக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே காட்டிடும். இது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனோட ஃபைல் மேனேஜராகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனில் எத்தனை ஜிபிக்கு இமேஜ் இருக்குது, எத்தனை ஜிபிக்கு வீடியோஸ் இருக்குது, ஆடியோ ஃபைல்ஸ் எவ்வளோ இருக்குது, டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் எவ்வளோ இருக்குது, ஆப்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே இது வந்து அனலைஸ் பண்ணி கொடுத்துரும். இதெல்லாம் தாண்டி இதில் எனக்கு பிடிச்ச இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ஆப்லேயே உங்களால் ஃபோட்டோஸை இல்லை ப்ரைவேட் ஃபைல்ஸை எந்த ஒரு ஃபைல் வேணாலும் நீங்கள் ஹைட் பண்ணிக்க முடியும், லாக் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபீச்சரை இந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுப்பீங்க, அதில் நிறையா ஃபோட்டோஸ் வந்து ஒரே மாதிரியே நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும், டூப்ளிகேட் ஃபோட்டோஸ்லாம் நிறையா இருக்கும், அதெல்லாம் இது வந்து கண்டுபிடிச்சி ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய சைஸ் ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு 16 MB ஒரு ஃபோட்டோ இருக்குன்னா அதை ஒரு 5 MB மாற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு ஆப். நீங்கள் ஃபைல்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்டோரேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு தரமான ஆப்னா இந்த கோ கிளீனர், ஜங்க் ஸ்டோரேஜ் கிளீனர் அப்படிங்கிறது அதோட பேர். ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது, போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். 28 MB இந்த ஃபைலோட சைஸு. ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்தாச்சு, நானும் கிளம்பி நேரம் வந்தாச்சு மக்களே. நம்ம நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் சோனா FM வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன், உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

பேசிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹரிணி மற்றும் பிரதீபா. இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணோபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு, திருமணி முத்தாற்றின் கரைகளில் 5 கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. முதல் கோயில் வந்து சுகவனேஸ்வரர் திருக்கோயில், அதாவது கிளிவண்ணமுடைய நாயனார் கோயில். சுகவனேஸ்வரர் கோயில் தான் முதல் ஸ்தலம். அதுக்கு பிறகு உத்தம சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கரபுரநாதர் சுவாமி கோயில், அது 2 ஸ்தலம். அதுக்கு பிறகு பில்லூர் அப்படின்ற இடத்துல வீரட்டேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த கோயில் 3 ஸ்தலம். அதுக்கு பிறகு பரமத்தி வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த நதி போகுது, அந்த இடத்துல பரமத்தி பீமேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த பீமேஸ்வரர் கோயில். அதை தாண்டோன்னு நஞ்சை இடையாறு அப்படின்ற இடத்துல காவிரியோட இந்த சேலம் திருமணி முத்தாறு கலக்கிற இடம், இணையிற இடம், அந்த இடத்துல திரு எயில் வாயிலுடையார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, அதாவது திருவேலி நாதர் திருவேலி ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5 திருத்தலங்கள் இந்த நதியினுடைய கரையில இருக்கு. இவைகளை ஒரு நாளில் தரிசித்து திரும்பினால் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு, மறுபிறவி கிடையாது என்றும், ஒரு அஸ்வமேத யாகம் செய்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பாவநாச ஸ்தல புராணம் அப்படின்றது ஒரு ஸ்தல புராணத்துல இந்த திருமணி முத்தார பத்திய ஒரு செய்திகள் குறிப்பிட இந்த செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பெறுகிறோம். ஸோ எப்படி நீங்க பாருங்க, இந்த அளவுக்கு புனிதமான ஒரு நதி இன்றைக்கு சாக்கடையாக மாறி இருக்கிறது என்பதையும் நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொன்மையான ஒரு புனிதமான நதி என்பது சேலத்தின் பெருமை தான். ஆனால் இந்த பெருமையை நம்ம மீட்டெடுக்கணும். இந்த நதியை நம்ம மீட்டெடுத்து இந்த நதியில கழிவுகள் கலக்காமல், இந்த நதி ஒரு சாக்கடையாக மாறாமல், இது வந்து மழை நீரால் பயணிக்கிற ஒரு சுத்தமான நதியாக இதை மீட்டெடுக்கிறது தான் ஒரு பெருமையான சிறப்பான பணியாக இருக்கும். நம்ம மீண்டும் அதை வந்து உயிரடைய செய்து நம்ம நிலைநிறுத்தணும். அதுதான் நம்ம முன்னாட நிற்கிற ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சேலம் வரலாற்று சங்கதி சார்பாக அதை நினைக்கிறேன். இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பது தான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல, அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
3: குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரிணி.

0: மற்றும் பிரதீபா. இன்னைக்கு நம்ம என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 10 லட்சம் கையில் கிடச்சா முதல்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்றத தான் நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா கால் பண்ணுங்கள், 9787707078 நம்பருக்கு கால் பண்ணி மறக்காமல் நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். சரி அக்கா
1: சொல்லுங்க,
0: நீங்க வண்டிலாம் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு போவீங்களா இல்ல எப்படி?
1: ஆமா கண்டிப்பா ஹெல்மெட் போடுறது ரொம்ப முக்கியம் இல்லையா?
0: முக்கியம் தான்.
1: அர்ஜென்ட்டா போகும்போதும் நம்ம ஹெல்மெட் போட்டு தான் போகணும்.
0: ஆமா கண்டிப்பா இதை பண்ணுவோம்ல. ஆனா எவ்வளவு டைம் தான் போலீஸ் ஃபைன் வாங்கியும் அடிச்சு பார்த்துட்டாங்க, திட்டி பார்த்துட்டாங்க, எவ்வளவு பண்ணாலும் சில பேர் ஹெல்மெட் போடுறது இல்லைல்ல. அதனால ஹீரோட்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, போலீஸ்லாம் சேர்ந்து கரடி மாதிரி வேஷம் போட்ட ரெண்டு பேரை வச்சு யாரெல்லாம் ஹெல்மெட் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு பாராட்டுற மாதிரி விதமாக பாராட்டி நல்ல விதமாக அமைச்சிருக்காங்க. யாரெல்லாம் ஹெல்மெட் போடலையோ அவங்களுக்குள்ள 2 அடி கொடுத்து இனிமேலாவது போடுங்க அப்படின்னு கரடியை வச்சு பயன்படுத்தியிருக்காங்க.
1: ஆக கரடியை வச்சு ஒரு அவேர்னஸ் மாதிரி கிரியேட்
0: செம்மையாக பண்ணியிருக்காங்க. இதனால மக்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஹெல்மெட் போடணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வோடு கொண்டு போயிருக்காங்க.
1: கண்டிப்பா எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சு இது வந்து ஒரு விழிப்புணர்வு மாதிரி எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே பாராட்டக்கூடிய செயல். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக இது வந்து ரொம்ப பேசும் பொருளாக போயிட்டு இருக்கு. எல்லாருமே இதை திரும்பி பார்த்து வச்சா இப்படிலாம் பண்ணுறாங்களா, நம்ம ஊரில் எப்போ இப்படி வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால இனிமேல் வெளியிலலாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு போயிடுங்க. அண்ட் இன்னொரு அப்டேட் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, வானிலை ஆய்வு மையத்திலேருந்து இன்னைக்கு சாயங்காலத்துக்கு மேலே ஒரு கனமழை பெய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை வந்து விட்டுருக்காங்க. ஸோ வெளியிலலாம் போகிறது அப்படின்னா முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. மழை வர டைமில் வெளியில் போகிற மாதிரி வேண்டாம். ஸோ மழையில் சிக்கிடாமல் தப்பிக்கிறதுக்காக இந்த கொடைகள்லாம் நீங்கள் வந்து கேரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ தொடர்ச்சியாக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் நான் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 10 லட்சரூபா கிடச்சிச்சு அப்படின்னா அந்த 10 லட்சரூபா பணத்தை வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கு உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707078. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
1: மச்சான் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுது, ஆனா கையில காசு இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல.
2: அது இருக்கட்டும்டா, கையில காசு இல்லன்னா ஏன் மொபைல கிடைக்கிற?
1: ஏன்னா அது ஆப்பிள் மொபைல்டா.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாடா சொகமா இருக்கும்.
2: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்துப்போ.
0: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
1: இதுக்கு தாண்டா மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகளில் வனவிலங்குகள் அதிகமாக இருக்குண்டா. அதே நேரத்தில் நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ குரங்குட்டிக்கு எதுவும் ஆகலை மச்சான், இனிமேலாவது பொறுமையாக போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: மூன்று பங்கு நீரால் சூழப்பட்டாலும் நன்னீரின் அளவு 1% தான். அந்நன்னீரை சிக்கனமாய் பயன்படுத்துவதும் சேமிப்பதுமே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வா இது வாலிப வயசு. சாரி, காலையில் வாகை சுடுவாள் இருந்து வாகை சுடுவான்னு வந்துச்சு.
5: ஓகே,
4: இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்க கூட இணைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
5: ஸ்ரீஹர்னி. ஸோ தொடர்ச்சியாக நம்ம வந்து நிறைய தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங்காக பேசும் பொருளாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அது பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு திடீர்னு இன்னொரு விஷயம் வந்து ஸ்டிக்னுச்சு கண்ணில். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே ஹோட்டலுக்கு போனால் நான்வெஜ் சாப்பிடாதப்ப என்ன மோஸ்ட்டாக ஆர்டர் பண்ணுவோம்? ஸோ நான்வெஜ் இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ்
4: வெஜ் தான் ஆர்டர் பண்ணுவோம்.
5: வெஜ்ஜில் என்ன?
4: வெஜ்ஜில் என்னதுன்னா காய்கறி, எல்லாம் அந்த மாதிரி தான். பன்னீர், பன்னீர் மஷ்ரூம் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம்.
5: பன்னீர்னு ஒன்று சொன்னீங்க இல்லையா, ஸோ கண்டிப்பாக நான்வெஜ்ஜுக்கு ஆல்டர்னேட்டிவ்னா ஒரு சூப்பரான டிஷ்ஷு சமைக்கலாம் அப்படின்னா அது வந்து பன்னீர் வச்சு சமைக்கலாம் நம்ம. ஸோ அந்த பன்னீருக்கு வந்த ஒரு சோதனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 வருஷத்துக்கு செயற்கை பன்னீரை வந்து தடை பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில். ஸோ அங்கே வந்து இந்த வெஜிடபிள் ஆயிலு இன்னும் சில எசன்ஸு கெமிக்கல்லாம் போட்டு இந்த
4: பன்னீர்
5: செயற்கை பன்னீர் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதை வந்து மக்களோட நலன் கருதி 35% அதை வந்து குறைக்கணும், வேண்டவே வேணாம் அந்த மாதிரி செயற்கை பன்னீர் வந்து இனிமேல் சேல்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி 1 ஆண்டுக்கு இந்த தடை உத்தரவு வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து இந்த ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க வந்து செக் பண்ணி பார்த்து 35% அதில் ஆபத்தான கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்குது, அப்படி செயற்கை பண்ணிரை நம்ம வந்து உணவாக எடுத்துக்கும் போது நம்மளோட உடல்நிலை பாதிப்படையும் அப்படின்றத காரணமாக காட்டி 1 ஆண்டுக்கு இந்த ஒரு உத்தரவை அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் நினைக்கலாம் பன்னீரே அப்போ இனிமேல் கிடைக்காதா அப்படின்னு, பன்னீரே கிடைக்காதுன்னு கிடையாது. ஸோ இந்த செயற்கை பன்னீர் அது வந்து அன்ஹெல்த்தி, ஸோ அதுதான் 1 ஆண்டுக்கு தடை பண்ணியிருக்காங்க. நார்மலாக நம்ம வீட்டிலேயே செய்கிற பன்னீர் அதெல்லாம் வந்து ஆரோக்கியமானது தான், அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ப்ரோட்டீனுக்கு ஒரு முக்கியமான சோர்ஸ் பன்னீர்னே சொல்லலாம். ஸோ நம்ம வந்து அப்படியே சாப்பாட்டு விஷயத்துக்குள்ளே போயாச்சு இல்லையா. சரி, இப்போ நம்ம அப்படியே இது வாலிப வயசுக்குள்ளே வந்து அந்த நிகழ்ச்சியோட தலைப்பு இன்னைக்கு என்ன அப்படின்றத கேட்டுருவோம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு

0: 10 லட்சம் ரூபா இன்ஸ்டண்ட்டாக உடனே கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் கேள்வியாக கேட்டிருந்தேன். ஸோ இந்த கேள்விக்கு உங்களோட பதில் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். எங்ககிட்ட சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் சொல்லலாம்.
1: இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிகிட்டே இருக்கோம் பிரதீபா மற்றும் சியர்னி. இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.

0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹர்ணி மற்றும் பிரதீபா. ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம். என்ன கேள்வி அப்படின்னா, 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க அந்த 10 லட்சம் ரூபாய் வச்சு ஃபர்ஸ்ட் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நிகழ்ச்சியில கேள்வியா கேட்டிருந்தோம். இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க
0: ருக்மணி பாட்டி? சூப்பரா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சாமி, நல்லா இருக்கோம்.
0: ஓகே ஓகே பாட்டி, எப்படி போகுது அங்க பண்டிகைலாம்?
1: பண்டிகைலாம் ஜோரா நடக்குது.
0: இன்னைக்கு வண்டி வேடிக்கையா பாட்டி?
1: ஓகே பாட்டி,
0: சரி ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே நம்ம நிகழ்ச்சியில கேட்ட கேள்விக்கு உங்க பதில சொல்லிருங்க பாட்டி.
1: சரி, பதில் சொல்றேன்.
0: சொல்லுங்க பாட்டி.
1: எப்படி வந்தது நமக்கு எது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகமா பார்த்தேன் பேங்க்ல இருந்து எடுத்து வந்தோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கையில கிடைச்ச உடனே ஆஹா கிடைச்சிருச்சுங்க மாட்டேன், இது எப்படி நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்னோட பண்ணு தெரிஞ்ச உடனே இதெல்லாம் வந்து பாதி பத்து லட்சத்துக்கு எட்டு பவுன் தான் வரும்
0: வாங்குவேன்.
1: ஆமா, ஏன்னா ஒன்னு சைக்கிள் சாதாரண பார்த்தீங்க எல்லாம் போட்டு 1-15 கொண்டு வந்துருவான் 1 பவுனுக்கு. அதனால 8 பவுன் தான் வரும், 8 பவுனை வாங்கி வச்சிருப்பேன். கடன் அந்த அளவுக்கு இல்லை, இருந்தாலும் வீட்டுக்கு தேவையா அப்படி பவுனை 5 பவுன் கூட வாங்கிட்டு மிச்சத்தை வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் வாஷிங் மிஷின் ஏசி இந்த மாதிரி ஏதாவது வாங்கிடுவோம்.
0: சூப்பர் பாட்டி, ரொம்ப அருமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றி பாட்டி.
1: நன்றி சாமி. என்ன அருணி, நீங்க என்ன இடத்துல வந்தாச்சு?
0: ஆமா பாட்டி, இன்னைக்கு குரு வந்து லீவு, அதனால நான் வந்துட்டேன்.
1: ருக்மணி
0: பாட்டி தாதகா பாட்டில இருந்து சூப்பரா

உண்மையா சொன்னாங்க. அதாவது தங்கம் வாங்கிட்டா நம்ம முதலீடு பண்ற பணம் இன்னுமே அதிகமாகுமே அப்படின்ற மாதிரி அவங்க கருத்தை சொன்னாங்க. நீங்களும் இதே மாதிரி உங்களோட கருத்தை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 9787-7107 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் பேசிகிட்டே இருக்கோம் உங்கள் பிரதீபா மற்றும் ஸ்ரீயர்னி. இப்போ உங்களுக்காக ஒரு அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.

0: கொரோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும் ஷியர்னி. இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது என்ன குவெஸ்டின் கேட்டிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு கையில் ஒரு 10 லட்சம் கிடைச்சா முதல் விஷயமா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தான் நாங்கள் கேட்டிருக்கோம். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
4: ஹலோ ஹலோ வணக்கம் பாப்பா, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கோண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
4: தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கணுமோ, எத்தனை குடும்பத்துக்கு ஒரு உதவி செஞ்சோணுமோ, அத்தனையும் முதல்ல அதை செய்யணுமா?
3: ஓகே, சூப்பர் சூப்பர்.
4: ஒரு தொழிற்சாலை அமைக்கணும். அதுல வந்து எல்லாத்துக்கும் தொழில் வந்து அவங்களுக்கு வருமானம் வர்ற மாதிரி தொழில் வந்து செய்யற மாதிரி ஒரு செய்வனுங்க. நான் செய்யலாம் நான் நினைக்கிறேன்.
3: சூப்பர்ண்ணா, ரொம்ப
4: நம்மளா செலவு பண்ணிக்கிட்டு நம்மளுக்காக நாம செலவு பண்றது ஒரு பெரிய வேலை பண்ணலவங்க. பிறருக்காக பிறருடைய வாழ்க்கைக்குமே கொஞ்சம் நல்ல ஒத்தாசையா இருக்கலாம்ல, ஒரு தொழிற்சாலை அமைச்சா
3: கண்டிப்பா
1: நீங்களும் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் நினைச்சீங்கன்னா உடனே போனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹர்னி மற்றும் பிரதீபா.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிகிட்டே இருக்கோம் பிரதீபா மற்றும் ஸ்ரீஹர்னி. இன்னைக்கு நம்ம என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 1,000,000 எப்படியோ எது மூலமாகவோ ஒரு லக்கலையோ உங்களுக்கு 1,000,000 கிடைச்சா நீங்கள் அந்த 1,000,000 வச்சு முதல் விஷயமா என்ன பண்ணுவீங்க அப்படின்றத நாங்கள் கேட்டிருக்கிறோம். இப்போ இதை பற்றி பேசுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
1: ஒரு 4,00,000 நிரந்தர வைப்பு நிதியில போட்டு எனக்கு வட்டி வர்ற மாதிரி வச்சு மீதி 6,00,000 இருக்கு பாத்தீங்களா இல்லையா? அத ஒரு 3,00,000 ஆதரவுகளே இல்லாம இருக்கிறாங்களா? பெண்கள் பெண்களுக்கும் பெண்கள் வச்சு நடத்துறாங்களா? ஆதரவு இல்லாம இருப்பாங்களா ஆண்கள்? அவங்கள ஒரு 3,00,000 ஒரு விடி ஒவ்வொரு விடிக்கு 1,00,000 மீது ஒரு 6 விடுதி
0: கொடுக்குறேன்.
1: காரணம் நீங்க கேட்கலாம், என்ன தெரியுங்களா?
0: என்ன
1: ஆண் பெண் எல்லாத்தையும் பெற்றெடுக்கிறாங்க, அவங்க எல்லாம் வந்து அனாதையா அழகிறது பாவம் இல்லையா இல்லைங்களா? அதனால ஆண்கள் பெண்கள்னு 4,00,000 போட்டுருக்கேன். இப்போ ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு எடுத்துட்டோம்னா இது இந்த 6 விதிகள் எப்படி நடந்து போய் ஒரு பாரு பார்க்கலாம்ல நான் போய் இல்லைங்களா?
2: கண்டிப்பா கண்டிப்பா
1: அப்படி பயன்படுத்திக்க வேணுங்க. ஆண் பெண் ரெண்டு ரெண்டு பேர் பாரபட்சம் கிச்சு 1,00,000 கொடுத்துருவேன். அதுக்கு 3 விடி, இதுக்கு 3 விடி, மே 4 எனக்கு ரைட்டுங்களா?
2: ஓகே ஓகே, நான் ரொம்ப அருமையா ஷேர் பண்ணிட்டீங்க.
1: ஆமா அத நல்லது. எல்லாம் அப்பதான் நாம தெரியலன்னு அது கண்ணா புண்ணு நாம செல்ல பண்ணக்கூடாது. ஆதரவு ரொம்ப சுகர மாதிரி ஆரம்பிச்சோம் ரைட்டுங்களா?
2: ஓகே ஓகே, நான் ரொம்ப சூப்பரா சொன்னீங்க, தேங்க்யூண்ணா.
1: மிக்க மிக்க நன்றி. ஸ்ரீவன்னு பிரிவு பயிருங்க.
2: ஓகேண்ணா. ஓகே, இன்னைக்கு திருப்பூர் மூலனூர் ஆதவனா ரொம்ப சூப்பராக அருமையாக பகிர்ந்துக்கிட்டாரு. ஸோ அந்த 1,000,000 எப்படி நான் வந்து செலவு பண்ணுவேன், அதை வந்து எப்படி பயனுள்ளதாக செலவு பண்ணுவேன் அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாரு. ஸோ நீங்களும் ஆதவனா மாதிரியே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம் மூல நிலைய எண்ணான 9787-7107-8 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட கருத்துக்களை என்கிட்ட பகிர்ந்துக்கலாம்.
0: தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிகிட்டே இருக்கோம் பிரதீபா மற்றும் ஸ்ரீஹரிணி. தொடர்ந்து உங்களுக்கு ஒரு அருமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.

0: வர்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவென்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
2: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: For contact 6380649701.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹரணி மற்றும் பிரதீபா. சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தவங்க கூட என்ன அப்படின்னா, 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு இன்ஸ்டண்டா கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த 10 லட்சம் ரூபாயை வச்சு ஃபர்ஸ்ட் நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நிகழ்ச்சியில கேள்வியா கேட்டிருந்தேன். சோ இந்த கேள்விக்கு உங்களோட பதில் என்ன அப்படிங்கறத கால் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சோ பிரதீபா சொல்லுங்க.
6: அதே மாதிரி தான் நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம நிறைய ட்ரெண்டிங் நியூஸ் எடுத்து வச்சுருக்கோம்லக்கா, அதை மறக்காமல் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
5: ஸோ சொல்லிடலாமா? இன்னைக்கு நான் ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் தான் எடுத்து வச்சுருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்திலலாம் ஏஐ அப்படின்றதான் ரொம்ப ஒரு பேசும் பொருளாக இருக்குது. ஸோ அந்த ஏஐயில் ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஏஐக்கே ஒரு சேலஞ்ச் ஒன்று வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். எங்கே என்ன அப்படின்னா, சீனாவில் ஒரு இடத்துல இப்போ இந்த ஏஐ ரெடி பண்ணுற கம்பெனி இருக்கும் இல்லையா, சாஃப்ட்வேர் ரெடி பண்ணுற கம்பெனி. ஸோ அது வந்து ரோபோட்டிக்ஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அந்த ஏஐக்கு ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஃபேஸை வந்து டிசைன் பண்ணுறதுக்காக சீனாவில் இருக்க மக்கள் வந்து அவங்களோட முகத்தை வாடகைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்து பணம் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களோட அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சரை வந்து ஏஐக்கு கொடுத்தா இவங்க வந்து பணம் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் பயங்கர பேசும் பொருளாக போயிட்டுருக்கு. இதை தொடர்ந்து இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் நான் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா சொல்கிறேன், கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வா இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் பிரதீபா மற்றும் ஸ்ரீஹரணி.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுது, ஆனா கையில காசு இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல.
2: அது இருக்கட்டும்டா, கையில காசு இல்லைன்னா ஏன் மொபைல கிடைக்கிற?
1: ஏன்னா அது ஆப்பிள் மொபைல்டா.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான்டா சொகமா இருக்கும்.
2: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது வேணா மோதிட்டு அதை பாத்து போ.
0: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
1: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: 7.8 சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
1: கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். ஸோ தொடர்ச்சியா இப்போ இன்னொரு ட்ரெண்டிங்கான விஷயம் தான் கண்டென்ட்டாக சிக்கி இருக்கு. என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியாவை பார்த்துட்டே இருக்கும்போது சடனாக இன்னொரு விஷயம் வந்து கிடைச்சிச்சு. இப்போ முன்னே வந்து ஏஐ பற்றி ஒன்று சொன்னாலயா, ஸோ இப்பயுமே ஏஐ பற்றி தான் சொல்ல போகிறேன். ஆனால் இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ரோபோட் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ கொரியா இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஃபஸ்ட்டு ரோபோட் மாங்க் இருக்குது, அதை வந்து உருவாக்கியிருக்காங்க. ரோபோட் மாங்க்கை வந்து உருவாக்கியிருக்காங்க. என்னடா இது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு உள்ளே போய் படித்து பார்த்தா தான் தெரியுது. அந்த ரோபோட் மாங்க்கு கேபி அப்படின்ற ஒரு பேருமே வச்சுருக்காங்க. இந்த ரோபோட் மாங்க் வந்து சியோலில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பிளுக்கு இந்த நிறுவனம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உருவாக்கி மாங்க்கா இதை வந்து ரெடி பண்ணி அந்த நிறுவனம் வந்து சியோலில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து 1.3 மீட்டர் உயரத்துலையும் 4 அடி 3 இன்ச்சில் இருக்குது இந்த ஒரு ரோபோட்டு. ஸோ இந்த ரோபோட்டை வந்து வரவிருக்கக்கூடிய செரிமோனியாக அவங்க வந்து இன்றைக்கி ஒரு சின்ன இதை வந்து கொண்டாடியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரோபோட்டை கோவிலுக்காக வாங்கிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறத ஒரு சின்ன செரிமோனி மாதிரி, இப்போ நம்ம எப்படி பர்த்டே பார்ட்டினா கேக் வெட்டுறோம் அந்த மாதிரி ஒரு சின்ன செரிமோனி மாதிரி அவங்க வந்து கொண்டாடியிருக்காங்க. பாருங்களேன் எப்படி ரோபோட் மாங்க் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடி சைனாவில் ஹியூமனோட ஃபேஸை வந்து ஏஐக்கு வாடகைக்கு கொடுத்தாங்க, இப்போ வந்து ரோபோட் வந்து மாங்கா கோவிலுக்கு தயார் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயந்தான் சமூக வலைதளங்களில் பயங்கர ட்ரெண்டிங்காக பேசும் பொருளாக போயிட்டுருக்கு. ஸோ இதை தொடர்ந்து அடுத்ததாக நம்ம கூட குரு இணைஞ்சு சோஷியல் மீடியா கிரியேட்டரோட நிறைய விஷயங்கள் பேச போகிறாரு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத அடுத்ததாக கேட்டுடலாம். இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீயர்னி. இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: நிலைகளில் குப்பைகளை வீசாமல், கழிவுகளை கொட்டாமல், அசுத்தப்படுத்தாமல் நீரினை தூய்மையாக பாதுகாப்போம். தூய்மையான நீரையே பருகுவோம்.
1: பொதுநலன் கருதி சோழ எஃப்எம்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படா எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8.
4: இது பாலிப வயசு.
5: என்ன இது பாலிப வயசு?
6: நான் சில்வர் பிளே பட்டன்லாம் வாங்கியிருந்தேன். அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன அப்படின்றத நம்மகிட்ட ஷேர் பண்ணுங்கள் பிரதர். அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
7: அந்த சில்வர் ப்ளே பட்டன் வாங்குறதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அது எப்பயும் போல் வாங்கிட்டு நாங்கள் தேனி போயிட்டு வரும்போது என் ஃப்ரெண்ட் இருக்க சொல்கிறேன், இந்த மாதிரி வாகமன் பேராக்ளைடிங்னு ஒன்று இருக்கும், பேராஷூட்டில் பறந்து வருவாங்கள்ல. நம்ம வந்து கோல் அந்த சில்வர் ப்ளே பட்டன் வாங்கினா நம்ம அந்த மேலே போயிட்டு பறக்கும் போது அந்த சில்வர் பட்டன் ஓப்பன் பண்ணோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லியிருந்தேன். அது சில்வர் பட்டனும் போகிற பக்கத்தில் கிடச்சிது, ஆனால் அதுக்கு போக முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இது எப்படியாச்சும் ஓப்பன்

0: இருக்கும் வீடியோ லேட்டாக வந்தாலும் ஏன் லேட்டுன்னு சொல்லி அந்த கமெண்ட் வந்துட்டே இருக்கும். ஸோ அவரை வச்சு ஓப்பன் பண்ணலான்னு ஐடி வச்சு தேடலாம் போது ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா அவரோட கமெண்ட்ஸ் எதுவும் வரல. அப்புறம் என்னோட பேஜ்லேயே வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி எஸ் எஸ் ராஜன் உங்களை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மெசேஜ் போட்டு போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ அந்த எஸ் எஸ் ராஜன்றவர் யார் எங்கே இருக்கார் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அவர் தேடலான்னு பார்த்தேன், அதுக்கு நான் முயற்சியில் பார்த்தேன், அவர் பிடிக்க முடில. அதனால் அந்த சில்வர் பிளே பட்டன் இன்னும் 2 இயர்ஸாகவே ஓப்பன் பண்ணாமே இருக்குது. லாஸ்ட்டு அந்த கேரளாவில் வந்து சூரிய நெல்லின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது, கொழுகுமலை. ஸோ அந்த இடத்துல போயிட்டு அங்கே நல்ல அழகான மேகமூட்டத்தோட அதோட எஜ்ஜு சூப்பராக இருக்கும், அங்கே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன், அதுவும் நடக்கலை. ஸோ இந்த எஸ் எஸ் ராஜன் அவரை ஏதாவது கண்டுபிடிக்க ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நல்லாயிருக்கும், அவர் மூலியமாக என்னோட பிளே பட்டன் ஓப்பன் பண்ணிடுவேன்.
1: கூடி சீக்கிரமே அவரெல்லாம் கண்டுபிடிச்சி உங்களோட பிளே பட்டனை ஓப்பன் பண்ணுங்க பிரதர். அதெல்லாம் பார்க்கறதுக்கு நாங்கள் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நாம் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம தாமோதரன் ப்ரோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரணி. சோ நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்னும் சில விஷயங்களை சோசியல் மீடியா கிரியேட்டர் நம்ம கூட பேசுறதுக்காக ரெடியா இருக்காரு. சோ குருவுமே ரெடியா இருக்காங்க. என்ன ஏது அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: தாம பிரதர், நம்ம லாஸ்ட்டாக உங்களோட ப்ளே பட்டனை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நானுமே வந்து கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ யாராவது ஒரு யூடியூப் கிரியேட்டர் ப்ளே பட்டன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி ஓப்பன் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்களே ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு உங்களோட அந்த ஃபாலோவர்ஸ் ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொன்னீங்களா, அதெல்லாம் வேற லெவல் பிரதர்.
2: அது ஏன்னு ஆச்சுன்னா அதான் என்னோட இன்ஸ்ட் ஸ்டார்ஜ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து இப்போ வரைக்கும் கமெண்ட் போட்டு இருப்பார். நான் வீடியோ லேட்டாக போட்டால் கூட ஏன் லேட்டாக போறீங்கன்னு கேட்பார், உடம்பு சரியில்லையான்னு சொன்னால் பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவார். ஆனால் ரீசெண்ட் டேஸில் ஏன் ஒரு கமெண்ட்ஸ் எனக்கு வரதில்லை, என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரு நான் வீடியோ போடுறத குறைச்சதால ஒரு மேபி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடுச்சேன்னு தெரியல.
1: விருங்க பிரதர், அதை நம்ம பார்த்துக்கலாம். கூடிய சீக்கிரமே அவர் வச்சு உங்களோட சில்வர் ப்ளே பட்டனை ஓப்பன் பண்ணுங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நாங்கள் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர், உங்களோட பிஸி ஷெட்யூலில் எங்களுக்காக வந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே அழகாக சூப்பராக ஷேர் பண்ணிட்டீங்க. கண்டிப்பாக இன்ஸ்பைரிங்காக இருந்தது பிரதர். ஒன்ஸ் அகேன் ரொம்ப ரொம்ப நன்றி.
2: எனக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் எங்களை இன்வைட் பண்ணதுக்கு. என்னோட ஆக்சுவலி இதுதான் என்னோட முதல் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு முன்னாடி வீட்டில் உட்காந்து தனியாக ஒரு ரூமில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுவேன், எடிட் பண்ணுவேன் பண்ணுவேன். ஆனால் இப்படி ஒரு இடத்துல எனக்கு என்னுடைய சோசியல் மீடியாவில் எவ்வளவோ பேஜஸில் எவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்கள் குறிப்பாக என்னோட வீடியோ லைக் பண்ணி நீங்கள் எங்கே ரொம்ப இன்வைட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
1: ரொம்ப ரொம்ப
2: இது எனக்கு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எனக்கு ஒரு முதல் படியாகவும் இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப இன்ட்ராவெர்ட்டடாக இருந்துட்டேன். ஸோ இது மூலயமா எனக்கு அடுத்தடுத்து ஏதாவது ஒரு வாய்ப்புகள் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராவெர்ட்டாக கொண்டு வந்ததுக்கு எனக்கு இவ்வளோ நேரம் எதுவும் இந்த காம்படிஷேஷன் எதுவும் பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இதுலேருந்து எனக்கு கொஞ்சம் இந்த அஃபேர்லேருந்து வெளியே கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
1: ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டு இதுக்கு.
0: ஸோ இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இன்றைக்கி பேசணும். ஸோ தாமு பிரதரும் இன்றைக்கி நம்ம கூட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, அண்டு அவர் வந்து இன்ட்ரோவெர்ட்டாக இருந்தார் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்ட்ரோவெர்ட்டாக மாறி இப்போ வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட அந்த ப்ளே பட்டன்லாம் வந்து மக்கள் ஓப்பன் பண்ணால், அதாவது நம்ம ஃபாலோவர்ஸ் ஓப்பன் பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்டெப் எடுத்து நிறைய இனிஷியேட்டிவ்மே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம், இன்ஃப்ளூயன்சரோடையும் பேசலாம். இப்போ நான் இங்கே இருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னொரு சூப்பரான க்வெஸ்சனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். கூடவே நிறைய எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறது நான் ஸ்ரீஹரணி. பாபாய் மக்களே, மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் மீட் பண்ணலாம்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: கூட்டமாக பறந்த பறவைக்கு தான் தெரியும் தனிமையின் வானம் எவ்வளவு பெரியதென்று. நாம ஸ்கூல் காலேஜ் படிக்கக்கூடிய காலத்திலாம் நமக்கு நண்பர்கள் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அந்த நண்பர்களோட தான் எப்பயுமே காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் போக ஆரம்பிப்போம். ஆனா கல்யாணம் குடும்பம் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த நண்பர்களை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை ஏதாவது ஒரு தருணத்துல ஏற்பட ஆரம்பிக்கலாம். இல்ல பெண்களா இருக்காங்க அப்படின்னு போது அவங்களுடைய அந்த நண்பர்களுடைய டைம் அப்படின்றது வந்து இல்லாம போக ஆரம்பிச்சிடும். சோ இது வந்து பெண்கள் தனியா பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலையில இருக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டுருவாங்க. சுத்தி குடும்பம் குழந்தை அப்படின்னு சொல்லி 1000 பேர் இருந்தாலும் நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த பாரத்தை நண்பர்கிட்ட சொல்லும் போதுதான் நம்மளுடைய மனசு வந்து ரொம்ப கூலா இருக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பெண்களுடைய வாழ்க்கையில நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுடைய நண்பர்கள் இப்போ நினைச்சு பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்களுடைய நண்பர்கள் இப்போ வரைக்கும் உங்க கூட இருக்காங்களா அப்படின்றத பத்தி எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அடுத்தடுத்து பேசலாம். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல பெண்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, குடும்பம் பொறுப்பு அப்படின்னு சொல்லி இந்த ஓட்டத்துல ஓடிட்டு இருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய உண்மையான சுட்டித்தனத்தையும் சிரிப்பையும் அப்படியே ஞாபகம் வச்சிருக்கக்கூடிய உங்களோட ஸ்கூல் காலேஜ்ல இருக்கக்கூடிய அந்த தோழிகளை தொலைச்சிட்டு இன்னைக்கு அவங்க பேச்சுக்கு இயங்கக்கூடியவங்களா நீங்க இருக்கீங்களா அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. ஏன்னா ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பெண்கள் நீங்க வந்து நண்பர்கள் இல்லைன்னா வந்து எந்த ஒரு இடத்துக்கும் போக மாட்டீங்க. என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொன்ன வார்த்தைகளா இருக்கட்டும்,

ஆனா இப்போ குடும்பம் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துக்காகவே ஓடிக்கிட்டு இருக்க ஆரம்பிப்பீங்க. இந்த ஓட்டத்துல வந்து உங்களுடைய நண்பர்களை வந்து நீங்க மறந்துருப்பீங்க, குடும்ப பொறுப்புகள்னால வந்து அவங்களை மறந்துருப்பீங்க. அந்த நேரத்துல என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுடைய நண்பர்கள் கூட இருந்தப்போ எவ்வளவு சுட்டித்தனமா இருந்தோம், எவ்வளவு அட்டகாசம் நம்ம பண்ணிருக்கோம், ஆனா இப்ப பாரு நம்ம அப்படியே மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வர ஆரம்பிக்கும். இல்ல உங்களுடைய நண்பர்களை வந்து மிஸ் பண்ணிருப்பீங்க, நீங்க ரொம்ப நாள் வந்து நம்ம கூட இவ்வளவு ஜாலியா இருந்தாங்க, நம்ம அவங்க கூட இருக்கும்போது எவ்வளவு ஃப்ரீடமா இருந்தோம், மனசு விட்டு பேச ஆரம்பிச்சோம், எந்த ஒரு கஷ்டத்துக்கும் நம்ம கூட தோளுக்கு தோலா நிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் இருந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல இப்போ திருப்பி பார்த்தா அவங்க இல்லாத மாதிரியான வாழ்க்கை அப்படின்றது பெண்களுக்கு மட்டும் இருக்க ஆரம்பிக்கும். சோ அப்படி பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின் போது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, பெண் நண்பர்கள் இருப்பாங்க, கண்டிப்பா தோழிகள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட தோழிகளை நீங்க நினைச்சு பார்க்கும் போது நீங்க மிஸ் பண்ற ஃபீல் உங்களுக்கு வந்திருக்கா? அந்த தோழிகளை நீங்க வந்து நினைச்சு பார்க்கும் போது உங்களுடைய சுட்டித்தனங்கள் இதெல்லாம் வந்து நாங்க அப்படி பண்ணிருக்கோம், அந்த டைம்ல நான் வந்து அவ்வளவு ஃப்ரீடமா சுத்திக்கிட்டு இருந்தேன், வீட்டுல சொல்றது கூட கேட்க மாட்டேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இப்படி எல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்போ குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுனால குடும்ப பொறுப்புகள் மத்தியில என்னோட தோழிகளை வந்து நினைச்சு பார்க்க நேரம் இல்லாத ஓட்டத்துல நான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பெண்கள் நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கை இப்போ இருக்கும். சோ இந்த நேரத்துல அவங்க கிட்ட கடைசியா மனசு விட்டு பேசின அந்த தருணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்க நண்பர்களுக்கு சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் கூட நீங்க பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். நாகராஜ், புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வரதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு,

0: அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க, நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க, ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவருக்கு கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: நம்ம வீட்டிலலாம் வந்து குட்டி பசங்களாம் வந்து கேம் விளையாண்டாங்க அப்படின்னா டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் சொல்ல ஆரம்பிப்போம். போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு புத்தகங்களை கொடுக்க ஆரம்பிப்போம். ஆனால் அதே ஒரு பொண்ணு வந்து ஆன்லைனில் கேமிங் துறையில் வந்து 1000 கோடி ரூபாய் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இந்தியாவையே கேமிங் துறையில் திரும்பி பார்க்க வச்சிருக்கக்கூடிய ஒரு இரும்பு பெண்மணியை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் வந்து பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. சௌமியா சிங் ரத்தோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் தான் இவங்க. இவங்க வந்து என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சைக்காலஜி படிச்சிருக்காங்க. சைக்காலஜி துறையில வந்து மேற்படிப்பு படிச்சு முடிச்சிருக்காங்க. ஸோ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு டைம்ஸ் குரூப் மாதிரி இருக்கக்கூடிய முன்னணி ஊடக நிறுவனங்கள்ல வந்து உயர் பதவிகளில் வந்து வேலையும் செஞ்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் இந்தியாவில் ஸ்மார்ட் போன்களும் இன்டர்நெட்டும் வந்து வேகமாக வளர்ந்து வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய உள்ளூர் மொழிகளையே மொபைல் கேமிங் பிளாட்ஃபார்மாக வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சிந்தனை அப்படின்றது இவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. அதனால 2018 வந்து அவங்களுடைய இணை நிறுவனரோட சேர்ந்து விண்ட்ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோசியல் மீடியா ஆன்லைன் கேமிங் தளத்தை வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கிரிக்கெட்டா இருக்கட்டும், ஃபுட்பாலா இருக்கட்டும், இந்த மாதிரி குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கேம்ஸ் எல்லாம் நம்ம விளையாடலாம். விளையாண்டுட்டு இருக்கும் போதே நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப் தான் இந்த ஆப். ஸோ அதை வந்து இவங்க டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கேமிங் மற்றும் டெக்னாலஜி தான் வந்து இவங்க வந்து இந்த துறையை சூஸ் பண்றாங்க அப்படின்னு போது அதுல இவங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான சவால்கள் அப்படின்னு இருக்கு. உலக அளவுல ஆண்கள் மட்டுமே இந்த துறையில வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தவங்களா இருந்திருக்காங்க. ஒரு பொண்ணா அந்த இடத்துல போய் போட்டி போடும்போது எக்கச்சக்கமான சவால்கள் அப்படின்னு இருந்திருக்கு. ஒரு பொண்ணு எப்படி ஆன்லைன் கேமிங் பிசினஸ் வந்து நிர்வகிப்பாங்க அப்படின்னு முதலீட்டாளர்கள் வந்து சந்தேகத்தோட வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவில கேமிங் துறையை சுத்தி இருக்கக்கூடிய சமூக கருத்துக்களா இருக்கட்டும், சட்ட ரீதியான கட்டுப்பாடுகளா இருக்கட்டும், 12க்கும் மேற்பட்ட இந்திய மொழிகள்ல வந்து தொழில்நுட்பத்தை உருவாக்கி கிராமப்புற மக்களுக்கு இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்ற ஒரு சவாலுமே அவங்களுக்கு இருந்திருக்கு. ஆனா அதை எல்லாத்தையும் கடந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய அசாத்தியமான நிர்வாக திறமையால வந்து விண்ட்ஸோ தளத்தை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாரத் ஃபர்ஸ்ட் கேமிங் தளமா வந்து மாத்திருக்காங்க. அதிகமான பயனாளர்

அவர்கள் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 12க்கும் மேற்பட்ட இந்திய மொழிகளில் இயங்கக்கூடிய ஒரு மாபெரும் கேமிங் சாம்ராஜ்யத்தை இந்த வின்சோ அப்படின்ற ஒரு ஆப் வந்து உயர்த்திருக்குன்னு சொல்லலாம். இந்தியாவில் முன்னணி கேமிங் துறையில மாபெரும் வெற்றி கண்டதன் மூலமா முன்னணி பெண் தொழில் முனைவோர் அப்படின்ற ஒரு வரலாற்று சாதனையுமே இவங்க வந்து படைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு முயற்சி அப்படின்றது இருக்க ஆரம்பிச்சது. அதே மாதிரி ஆண்கள் மட்டும்தான் இந்த துறையில் இருக்காங்க அப்படின்னு

நிற சேலையில் வந்த தேவதை, இதுபோல் இதுவரை இந்த அழகை யாரும் காணலையே. தடுமாறி போய் நின்றேன் பெண்ணே, உன் நடை அழகை கண்டு வியக்கிறேன், தயங்குகிறேன், மயங்குகிறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன
2: பண்றதுன்னு தெரியல.

0: ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சொகமா இருக்கும்.
2: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்துப்போ.
0: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
1: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகளில் வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்தில் நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்கு

அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8

0: விவசாயத்திற்கு பயன்படுத்தும் நீரினை வாய்க்கால்கள் வழியாக பாய்ச்சாமல் சொட்டு நீர் பாசனம் மூலம் பயிர்களுக்கு செலுத்துவோம். நீரினை சேமிப்போம், வளமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: இந்த மன அழுத்தம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மன அழுத்தம் அதிகமாக இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு சில பெண்கள் அதிகமாக சாப்பிட ஆரம்பிப்பாங்களாமா. அப்படி மன அழுத்தத்தால் பெண்கள் ஏன் அதிகமாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கலான் இருக்கேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. ஹார்ட்வர்ட் மருத்துவ பள்ளி நடத்தி இருக்கக்கூடிய ஒரு ஆய்வில் பெண்கள் அதிக மன அழுத்தத்தில் இருக்கும்போது அவங்களுடைய மூளை கார்டிசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்களை வந்து சுரக்க ஆரம்பிக்குது. இது பசியை தூண்டி குறிப்பா இனிப்பு மற்றும் கொழுப்புள்ள சத்துக்களை உணவுகளை வந்து அதிகமா சாப்பிட வைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, அந்த ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ வீட்டுல சண்டை நடந்தாலோ இல்ல ஆபீஸ்ல பயங்கரமா டென்ஷன் ஆனாலோ சில பெண்கள் உடனே ஒரு பாக்கெட்ல பிஸ்கட் எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க, இல்ல சிப்ஸ் சாப்பிட ஆரம்பிப்பாங்க, இல்லைன்னா இனிப்புகளை எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சோ இது நிஜமான பசி அப்படின்றது கிடையவே கிடையாது, மனசுல இருக்கக்கூடிய வெறித்தனமான ஏக்கத்தை காட்டக்கூடியதா இருக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்படி சாப்பிடறதுனால பெண்களுக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு சிலர்லாம் டென்ஷன்ல நொறுக்கு தீனிகளை வந்து சாப்பிட்டு முடிச்ச உடனே ஐயோ தேவையில்லாம நாம அதிகமா சாப்பிட்டுடமோ அப்படின்னு நினைச்சு பெண்கள் இன்னும் அதிகமா மன அழுத்தத்துக்குள்ள போக ஆரம்பிச்சிடறாங்க. இது இன்னும் பெண்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடியதா மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி மன அழுத்தத்தால அடிக்கடி பெண்கள் இனிப்புகளையும் ஜங்க் ஃபுட்டும் அதிகமா சாப்பிடும்போது உடம்புல இருக்கக்கூடிய அந்த இன்சுலின் அளவு தாறுமாறா வந்து மாற ஆரம்பிச்சு PCOD அதுக்கப்புறம் 30 வயசுக்கு மேல Type 2 சர்க்கரை நோய் அப்படின்றதெல்லாம் வர ஆரம்பிக்கிறதுக்கான காரணமா மாறிடுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு திடீர்னு பசிக்கும் போது ஒரு கிளாஸ் தண்ணியை வந்து குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறமேட்டு வந்து உங்களுக்கு நிஜமா பசி எடுத்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் சாப்பிட ஆரம்பிங்க. ஸோ மன அழுத்தம் இருந்தால் ஆசையாக இருக்க ஆரம்பிக்கும், ஸோ அந்த நேரத்தில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு 10 நிமிஷம் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஆசையா இல்லை வந்து உண்மையான பசியா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். ஸோ பெண்கள் உங்களுக்கு மன அழுத்தம் இருக்குது அப்படின்போது அதை குறைக்கிறதுக்கு அதுக்கான வழி சாப்பாடு தட்டில் கிடையாது, அது உங்களுடைய மனசில் தான் இருக்குது, அதை நீங்கள் கட்டுப்படுத்த ஆரம்பிக்கணும் அப்படின்றத நான் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியை தெரிவிச்சுக்கிட்டு இப்போ அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் அடுத்ததா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணாம பகுதி தான். ஸோ இன்றைக்கி நம்ம கூட கண்ணாம பகுதியில் பேசுகிறதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்கப் ஆர்டிஸ்ட், மெகந்தி ஆர்டிஸ்ட், ஆரி டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பரிமாணங்களில் இருக்கக்கூடிய வினிகா அக்கா தான் இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேச போகிறோம். அக்கா, இப்போ நீங்கள் வந்து மேக்கப்லாம் போட்டிருப்பீங்க. ஸோ இதனால் வரைக்கும் மேக்கப் எவ்வளவோ போட்டிருப்பீங்க இந்த 20 வருஷத்துல. ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு மேக்கப் போடும் போது அதுக்கான அப்ரிசியேஷன் அப்படின்னு கிடைச்சிருக்கும்ல, அந்த ஃபர்ஸ்ட் அனுபவம் உங்களுக்கு எப்படிக்கா இருந்தது, அதை பத்தி சொல்லுங்கக்கா.
6: ஃபர்ஸ்ட் மேக்கப் போட்டு அப்ரிஷியேட் பண்ணி விசிட்டிங் கார்டு கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்பெல்லாம் இன்ஸ்டா ஐடி தான் கேட்குறாங்க. இப்போ நம்ம 10 தடவை இன்ஸ்டா ஐடி கொடுத்தா கூட அதில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனால் நம்மளை கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சு கூப்பிடுவாங்களான்றது கூப்பிடுறாங்க, அது தெரியாது. ஆனால் நம்மக்கிட்ட அப்போ வந்து ஒரு விசிட்டிங் கார்டு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நம்ம ஒர்க் பிடிச்சிருக்கு, அதனால தான் வந்து விசிட்டிங் கார்டு வாங்குறாங்க அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி கார்டு எடுத்து வச்சு நம்மளுக்கு ஒரு கிளையண்ட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து கால் பண்ணி அவங்களுக்கு போய் சர்வீஸ் பண்ணி கொடுத்த இதெல்லாமே இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும்னா, அப்போ ட்ரெஸ் பண்ணாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட மேக்கப்பை வந்து ட்ரெஸ் பண்ணி இப்போ புக் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு அதை விட இன்னும் நம்ம நல்லா பண்ணுன்ற எண்ணம் தான் இருக்குமே தவிர, நெக்ஸ்ட் அக்காவுக்கு போட்டதை விட தங்கச்சிக்கு நல்லா போடணும், தங்கச்சிக்கு போட்டதை விட குழந்தைக்கு நல்லா போகணும். ஏன்னா எங்கள் அம்மா வந்து அம்மாவுக்கு போட்டு பொண்ணுக்கு போட்டு பேத்திக்கெல்லாம் போட்டிருக்காங்க, ஒரு 3 ஜென்ரேஷன்ஸ்க்கெல்லாம் மேக்கப் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் அந்த பேத்திங்களுக்கெல்லாம் நான் போடுறேன், அந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டு இருக்கு.
5: சூப்பர்க்கா, சூப்பர்க்கா. அதாவது அக்கா சொல்லி இந்த விஷயத்துலேருந்து எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வரைக்குமே வந்து நம்ம இந்த சோஷியல் மீடியாலாம் அதிகமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்போது டக்குன்னு ஃபாலோ மட்டும் நம்ம கொடுத்துட்டு அவங்களோட பேஜை நம்ம மட்டும் பார்த்துட்டு போயிடுறோம். ஆனால் அடுத்தடுத்து நம்ம வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னு வரும்போது நமக்கு முதல் முதலாக ஞாபகம் வருது என்னென்னா, அந்த விசிட்டிங் கார்டு எங்கே இருக்கும், விசிட்டிங் கார்டு நம்ம நிறைய வச்சுருப்போம், அதில் தேடி பார்த்தா கிடைக்கும் அப்படின்றது தான். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மறக்காத ஒரு விஷயம், மாறாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய அந்த ஸ்கூல் வயசுலையாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் வயசுலையாக இருக்கட்டும், நண்பர்களோட மொபைல் நம்பர்லாம் வந்து நம்மக்கிட்ட இல்லை அவங்க கிட்டே இருக்குது அப்படின்போது அதை அந்த டைரியில் நோட் பண்ணி வைக்கிறது, இல்லை ஏதாவது விசிட்டிங் கார்டு யாராவது இருந்தது அப்படின்னா அந்த நம்பர் அடிச்சுட்டு நம்மளுடைய நண்பர்களுடைய நம்பர்லாம் எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரிலாம் ஞாபகம் எனக்கு இருந்திருக்கு, நானும் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலுமே வந்து ஏதாவது ஞாபகங்கள் இருந்திருக்கும், அக்காவுக்குமே அதுதான் இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் இப்போ வரைக்குமே வந்து அதாவது அடுத்தடுத்த தலைமுறையினர், 3 தலைமுறையினராக வந்து அவங்க மேக்கப் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம கூட வந்து வினிக்காக தொடர்ந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நாம இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்க நேரலி கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: சக்கலக்க குட்டீஸ் சக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில யார் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வினி காக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். வினி காக்கா, இப்போ நீங்க வந்து மெகந்தி ஆர்டிஸ்ட்னு உங்களை சொல்லலாம், பியூட்டிஷியன் சொல்லலாம், ஆரி டிசைனர்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பல பரிமாணங்கள்ல நீங்க இப்போ இருக்கீங்கன்றதையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து இதுதான் என்னோட கனவா இருந்தது அப்படின்னா என்ன கனவுக்கா உங்களுக்கு இருந்தது?
5: எனக்கு வந்து ஃபேமிலி தான் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டே. ஃபியூச்சர்னும் போது ஃபேமிலி தான், எல்லாருமே ஒரு கெட் டுகெதர் அந்த மாதிரி தான் நான் தாட் ப்ராசஸ் வச்சுருந்தேனே தவிர இந்த மாதிரி ஒரு ஏர்ன் பண்ணும் இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்றது சின்ன வயசில் கிடையவே கிடையாது. எல்லா ஃபேமிலியும் கெட் டுகெதர் ஒன்றா ஆனாவே போதும், ஏன்னா ஃபேமிலி பெருசாக இருக்கும். அதில் எல்லாரும் எல்லா டைமும் எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கும் வரமாட்டாங்க. எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தால் பரவாயில்ல நல்லா இருக்குமே அப்படின்றதான் சின்ன வயசு கனவாக இருந்ததே தவிர அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் எதுவும் யோசிக்கல. ஆனால் எப்போ நான் வந்து ஒரு காலேஜ் போனேனோ அப்போ தான் நான் வந்து ஒரு மைண்ட் செட்டு இல்லை நம்ம பிஸ்னஸ் பண்ணணும், நம்ம வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணுற வேலையை வந்து பார்க்கணும், நெக்ஸ்ட் நம்ம கம்பெனிஸில் போய் ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து நெக்ஸ்ட் போஸ்டிங்ஸ் போகணும் அப்படின்றது ஆர்வமாக இருந்தது. யாருக்குமே தெரியாது நம்ம ஃப்யூச்சரில் என்ன ஆகும்ன்றது. நம்ம அப்படியே ஒரு குருட்டாம்போக்கில் அடுத்தடுத்து என்னன்றதை தான் யோசிச்சுட்டு போகுமே தவிர அந்த மாதிரி தான் என்னோட பிளானும். நெக்ஸ்ட் இப்போ நான் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தேன்னா ஒரு மேனேஜர் ஆகணுன்றது என்னோட அதிகபட்ச நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருந்துச்சு. அதுக்கு மேலெலாம் யோசிக்க கிடையாது. பட் என்ன நான் நினச்சேனோ அதை தான் அந்தந்த பீரியடில் அச்சீவ் பண்ணிட்டு தான் அதை விட்டு வெளியே வந்தேனே தவிர சும்மா அப்படி வரல.
4: ஆரம்பத்தில் எனக்கு பெரிய கனவுலாம் கிடையாது, குடும்ப பெண்மணியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கனவு தான் இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே காலேஜ்லாம் போகும்போது அங்கே போகும்போது நமக்கு புரியும் இல்லையா, நம்ம சொந்த காலில் நிற்கணும், ஒரு இடத்துலேருந்து நம்ம வேலை செய்கிறோம் அப்படின் போது அந்த பேர் வந்து நமக்கு கிடைக்கணும், அந்த இடத்துல நம்ம அடுத்தடுத்து முன்னேறதுக்கான வழியை நம்ம தேடிக்கணும் அப்படின்ற எல்லாத்தையும் வந்து அக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா பெண்களும் நினைக்கக்கூடியது தான். ஸோ ஆரம்பத்துலேருந்து அவங்களுக்கு கனவு இல்லைனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க அப்படின்போது செலவுகள் வருது அப்படின்போது அந்த நேரத்தில் சொந்தமாக வந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம், வேலைக்கு போகலாம், குடும்பத்தில இருந்து சப்போர்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எண்ணங்கள் அப்படின்றது பெண்களுக்குள்ள இருக்கும். அந்த எண்ணத்தை எல்லாத்தையும் வச்சுதான் இப்போ நான் பிசினஸா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு 20 வருஷத்துக்கு மேல சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்கள் நீங்க கேட்டு இருக்கீங்க அப்படின்போது உங்களுடைய வாழ்க்கையிலுமே வந்து சவால்கள் இருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள மறந்துட்டு கூட நீங்க இருக்கலாம். ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. அதனால உங்க வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச துறையில சக்சஸ் ஆகுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிகழ்ச்சியின் இறுதியாக வந்து கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு நேர்களே. இந்த நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு எதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787070178 நம்பருக்கு கால் பண்ணி அப்படி இல்லை வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு போகலாம். ஸோ இப்போ நான் நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேர்களே.

0: எஃப்எம் 107.8 ஷக்கலக குட்டி.
1: குழந்தைங்களுக்காக ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல செயலின் பிரதிபலிப்பு. இதுதான் இந்த கதையோட பேரு. விக்கி அப்படின்ற சின்ன பையன் டெய்லியுமே ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க அம்மா அவனுக்கு லஞ்ச் பாக்ஸோட சேர்த்து வாட்டர் கேனையும் கொடுத்து விடுவாங்க, அதில் தண்ணி ஊற்றி. ஆனால் அந்த விக்கி வந்து தண்ணி பாட்டிலை எப்பயுமே எடுத்து தண்ணி குடிக்கவே மாட்டான். சொல்லப்போனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்சுக்கு அப்புறமா தண்ணி எல்லோரும் குடிப்பாங்க இல்லையா, ஆனால் விக்கி மட்டும் தண்ணியே குடிக்க மாட்டான். அந்த வாட்டர் கேன் அவங்க அம்மா எப்படி கொடுத்து விட்டாங்களோ அப்படியே தான் டெய்லி வீட்டுக்கு வரும். ஒரு நாள் அவங்க அம்மா வந்து விக்கி கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஏன் டெய்லி தண்ணியே குடிக்க மாட்டேங்கிற, நான் உனக்காக தானே கொடுத்து விடுறேன் அப்படின்னு. அதுக்கு விக்கி சொன்னான், எனக்கு அதெல்லாம் டைமே இல்லைம்மா, நான் விளையாடுறதுக்கு போயிடுவேன் சாப்பிட்ட உடனே அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா அடுத்த நாள் அவனும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான், அதே போல வாட்டர் கேன் எடுத்துட்டு. ஆனா அன்னைக்கு விக்கிக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, சரி இந்த தண்ணியை நம்ம அப்படியே எடுத்துட்டு போனா அம்மா திட்டுவாங்க, அதனால இதை மரத்துக்கிட்ட ஊத்திடலாம் அப்படின்னு. அவங்க ஸ்கூலுக்கு வெளியில கிரவுண்ட் இருக்கும், அந்த இடத்துல நிறைய செடி கொடிகள்லாம் வளர்ந்துட்டு இருக்கும், அது மேல

0: ஊத்திட்டு அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருவான். இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 5-6 நாள் பண்ணிட்டே இருந்தான். 7வது நாள் அந்த கிரவுண்டுக்கு வெளியில ஒரு குட்டியா செடி ஒண்ணு முளைச்சிருந்துச்சு. அந்த செடி அங்க இருந்த குப்பைகளுக்கு நடுவுல முளைச்சிருந்துச்சு. அதை பார்த்த உடனே விக்கிக்கு அவ்வளோ சந்தோஷம். சே, நம்ம டெய்லி தண்ணி ஊத்துறதுனால ஒரு செடி முளைக்குதே அப்படின்னு யோசிச்சு அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சானா, அடுத்த நாள்ல இருந்து 2 பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டான். ஒரு பாட்டில் விக்கிக்கும், இன்னொரு பாட்டில் அந்த செடிகளுக்கு தண்ணி ஊத்துறதுக்காகவும். அப்போதான் விக்கி ஒரு பாடத்தை கத்துக்கிட்டான், தண்ணி அப்படின்றது நமக்கு எவ்வளோ முக்கியம், நம்ம தண்ணி குடிச்சாதான் நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்றத அந்த செடி வளர்றத பார்த்து கத்துக்கிட்டான். ஏன்னா எதுவுமே இல்லாத அந்த காலி கிரவுண்ட்ல தண்ணி ஊத்துறது மூலமா செடி வளருது இல்லையா, அப்ப நம்ம உடம்புக்கு தண்ணி எவ்வளவு முக்கியம் அப்படின்றதையும் அவன் கத்துக்கிட்டான். சோ இனிமே விக்கி தண்ணியை வேஸ்ட் பண்ணாம செடிகளுக்கும் அவனுமே தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். சோ இந்த கதையோட அர்த்தம் இதுதான், எப்பயுமே நம்ம தண்ணி அதிகமா குடிக்கணும், அது ரொம்பவே முக்கியமான விஷயம். சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவரு கூட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹாய், உங்க நேம்?
1: எஸ் கிஷோர் கிஷ்வின்.
0: சூப்பர் சூப்பர், எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க கிஷோர்?
1: பாவடி கவர்மெண்ட் ஹை செகண்டரி ஸ்கூல்.
0: ஓகே கிஷோர், உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு கம்ப்யூட்டர் பிடிக்கும்.
0: ஓ, கம்ப்யூட்டர்ஸ் தானா? சரி, ஏன் கம்ப்யூட்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும்?
1: அது கொஞ்சம் வித்தியாசமாக புதுசு புதுசாக இருக்கும், அதனால எனக்கு அங்கே லேப்ல உட்காந்து நிறையா டைப்லாம் அடிக்கிறதுனால எனக்கு கம்ப்யூட்டர் ரொம்ப பிடிக்கும்.
0: சூப்பர் சூப்பர். சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா கிஷோர்?
1: அதெல்லாம் நிறையவே இருக்காங்க.
0: யார் யாரெல்லாம் அது?
1: நிறைய பேர் இருக்காங்க.
0: என்ன முடியாத அளவுக்கு இருக்காங்க, அதில் யாரை சொல்றது அப்படின்றீங்களா? சரி பரவாயில்ல, ஒரு 4 பேர் சொல்லுங்க.
1: தரணீஸ், சஞ்சய், கார்த்திகேயன், லோகேஷ் அப்படின்னு நிறைய பேர்.
0: சூப்பர் சூப்பர், இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. சரி ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 ல ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட.

0: பாக்குறதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே இவெண்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் இவெண்ட் நடக்க போகுது.
2: 4 வயதுல இருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: ஃபார் காண்டாக்ட் 6383 8046 4971.
3: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
4: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். நாகராஜ், புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க, ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவருக்கு கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
3: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
6: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
7: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய உடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
8: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
9: நீ அழுதான் அழுதுக்கோ, ஆனால் இது உடம்புக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறதுல ஒரு கட் ஆஃப், ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும், இல்லை ஒரு லிமிட் வச்சுக்கணும். மாசத்துல நான் ஒரு தடவை வாங்கி தரேன், இதுக்கு மேலே அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு நம்மளாக ஒரு கட் ஆஃப் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நீ அடுத்த முறை கேட்கக்கூடாது, அடுத்த மாதம்தான் நீ கேட்கணும் அப்படின்னு வேணா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம அந்த மாதிரி டேட் லிமிட் செட் பண்ணிக்கலாம்.
8: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு டேட் அண்ட் டைம் வந்து செட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அவங்களோட அந்த ஜங்க் ஃபுட் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஏன்னா ஜங்க் ஃபுட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் கிடையாது, அதனால் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் மேம் சொன்ன மாதிரி. ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக இப்போ நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க எக்ஸசைஸ் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த காலத்துலலாம் எக்ஸசைஸ்னு ஒன்று குழந்தைங்க செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு அந்த விளையாடும் போதே அந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து 24/7 விளையாட்டு தான் அந்த ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கும். அதனால் இந்த மாதிரி எக்ஸசைஸில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இப்போ வந்து இந்த ஒபிசிட்டி அப்படின்ற ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கிறதுனால குழந்தைங்க எக்ஸசைஸ், அதாவது பேசிக்கான எக்ஸசைஸ் அப்படி இல்லைனா இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயங்களும் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சூப்பரான பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி கூட. இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன பண்றதுன்னு தெரியல.
2: எப்படி உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான்டா சொகமா இருக்கும்.
2: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
0: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
1: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: நீரின்றி அமையாத உலகு, தண்ணீரை சேமிப்பதே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம கிஷோர் கூட தான் பேச போறோம். அதோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனாயப்பம் 107.8 சகலுக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட. இப்போ கிஷோர் கூட பேசிடலாமா? கிஷோர், நீங்க ஃப்ரீ டைம்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்களா? அதான், என்ன முடியாத அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கேம்ஸ்
4: அந்த மாதிரிலாம் நிறைய கேம் விளையாடுவோம்.
3: என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க?
4: கபடி, கிரிக்கெட், அந்த மாதிரி கராத்தி எல்லாம் நிறைய விளையாடுவோம்.
3: சூப்பர் சூப்பர். சரி, நீங்க தனியா கிளாஸ்க்கு போறீங்களா?
4: தனியா கராத்தி கிளாஸ் போயிட்டு இருக்கோம். சேலம் கராத்தி கிளப்ல போயிட்டு இருக்கோம். நான் ஒரு 5 இயர்ஸாவே இருக்கேன் கராத்தியில. இங்க சேலம் கராத்தி கிளப்ல கார்த்திக் மாஸ்டர் அவர்தான் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. நிறைய அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்கோம். ஸ்டேட் இந்த மாதிரி மேட்ச் எல்லாம் போயிட்டு வந்திருக்கோம்.
3: வாவ், சூப்பர் சூப்பர். தனியா கிளாஸ் கராட்டே கிளாஸ்லாம் போயிட்டு இருக்கீங்க. சரி, நீங்க கராட்டேல இப்போ என்ன பெல்ட்ல இருக்கீங்க?
4: நான் வந்து இப்போ பிரவுன் 2 இருக்கேன்.
3: ஓ, பிரவுன் பெல்ட் 2nd இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். சரி, கராட்டே தாண்டி இந்த நிஞ்சாக்கு, பாக்ஸிங்கு அதுலயும் ஏதாச்சும் இருக்கீங்களா?
4: அந்த மாதிரிலாம் இல்லை. கபடி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கேன். கபடி, கிரிக்கெட் இந்த மாதிரி தான் விளையாட தெரியும். மிச்சம் பாக்ஸிங்லாம் தெரியாது.
3: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். கராட்டேலேயே சூப்பராக பிரவுன் பெல்ட் 2nd வரைக்கும் பண்ணியிருக்கீங்க. சரி, அடுத்து நீங்கள் ட்ரிப்பெல்லாம் எங்கேயாச்சும் போயிருக்கீங்களா?
4: ஆ, ட்ரிப்லாம் நிறைய போயிருக்கோம். கராத்தி டோர்னமெண்ட்டுக்கோசரம் சென்னை இந்த மாதிரி கோயம்புத்தூர் அந்த மாதிரி கூட்டு பேர மாஸ்ட்.
3: வாவ், சூப்பர் சூப்பர். நிறைய ட்ரிப்பெல்லாம் போயிருக்கேன்னு சொன்னீங்க. சரி, நீங்கள் போன ட்ரிப்பில் எந்த ட்ரிப் ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க, செம்ம ஜாலியாக இருந்துச்சு, மறக்கவே முடியாது அப்படின்ற ட்ரிப் எது?
4: ரொம்ப என்ஜாய் பண்ணது வந்து சென்னை டோர்னமெண்ட். இப்போ தான் ரீசெண்டாக போயிட்டு வந்தோம். அது ரொம்ப என்ஜாய் பண்ணோம். பீச்சுக்கெலாம் போயிட்டு டோர்னமெண்ட்டில் சூப்பராக இருந்துச்சு.
3: சூப்பர் சூப்பர், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. சரி ஓகே, அது என்ன டோர்னமெண்ட், நேஷனல் லெவலா ஸ்டேட் லெவலா?
4: அது வந்து ஸ்டேட் லெவல்.
3: வாவ், ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்டா? சூப்பர் சூப்பர். சரி, ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்ல நீங்க என்ன பிரைஸ் அடிச்சீங்க?
4: அதுல வந்து 2nd வந்தேன் நான். அப்புறம் இன்னும் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் நிறைய பேர் வாங்குறாங்க. ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிச்சாங்க, நான் 2nd.
3: சூப்பர் சூப்பர், செமையா பண்ணிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி இன்னும் செமையா ஹார்ட் ஒர்க் பண்ணி பிளாக் பெல்ட் வாங்குங்க, ஓகேவா? சரி ஓகே, அதே மாதிரியே இன்னைக்கு நீங்க செமையா பேசுனீங்க, தேங்க்யூ.
4: தேங்க்யூ.
3: ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அடுத்ததா குழந்தைங்களுக்கான ஹெல்த்தியான ஃபுட்டை எப்படி செஞ்சு தரது, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை எப்படி ஹெல்த்தியா மாத்தி தரது அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனாயப்பம் 107.8 சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட. இப்போ பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க.
5: வயசுலேருந்தே அவனா எனக்கு

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: பேசலாம். சரி, இப்போ இந்த நேரத்தில் ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நான் ஒன்று சொல்ல போகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, என் குழந்தை வந்து காய்கறியே சாப்பிட மாட்டேங்குது, காய்கறி எடுத்துகிட்டு வந்தால் உடனே எனக்கு வேண்டாம், சாப்பாடே வேணாம் அப்படின்னு சொல்லி ஏஞ்சி போயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச வகையில் கேரட்டை எப்படி இன்ஃப்யூஸ் பண்ணி தரலாம் அப்படிங்கிறத தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ கேரட் வந்து பொதுவாகவே பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக தான் இருக்கும், அதனால் மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து வேணான்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் சில குழந்தைங்க இருப்பாங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ நான் ஒரு டிஷ்ஷு சொல்ல போகிறேன். இந்த ஒரு கேரட் ஸ்மூத்தியை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னு வைங்களேன், கண்டிப்பாக வேணான்னு சொல்லாமல் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த டிஷ்ஷுக்கான தேவையான பொருட்கள், கேரட்டு 2 கப்பு நல்லா பெருசு பெருசாக நறுக்கி எடுத்துக்கணும். அடுத்ததான் வாழைப்பழம் 1, பால் 1 கப்பு, தேன் 2 டேபிள்ஸ்பூன், பாதாம் வந்து இந்த மேலே லைட்டாக டெக்கரேஷனுக்கு துருவி சேர்ப்போம் இல்லையா அந்த மாதிரி, அந்த ஐஸ் கட்டி வந்து 2 அந்த ஒரு சில்னஸ்க்காக மட்டும். இவ்வளோ தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. இப்போ ஃபஸ்ட்டு கேரட்டை நல்லா கழுவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். அண்ட் அதை வடிகட்டி எடுத்து, அது கூட இப்போ வாழைப்பழத்தையும் அந்த வடிகட்டின கேரட் ஜூஸ் கூட அரைச்சி எடுத்து அது கூட தேவையான அளவு பால் சேர்த்து லைட்டாக தேன் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிடணும். இப்போ அது வந்து ஸ்மூத்தி மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ இதை வந்து இந்த சில்வர் டம்ளர்லலாம் ஊற்றாமல் நல்லா கண்ணாடி கிளாஸ், வீட்டில் பெருசாக வச்சுருப்போம் இல்லையா அந்த கண்ணாடி கிளாஸில் ஊற்றி பாதாம் துகள்களை மேலே தூவி அப்படியே எடுத்தோன்னா சூப்பரான இந்த ஸ்மூத்தி ரெடி ஆகிடும். ஸோ இதில் வந்து 2 ஐஸ்கட்டி மட்டும் லைட்டாக அது கூட சேர்த்துடலாம், நல்லா சில்லுன்னு இருக்கும். இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கண் பார்வை சீராகிறதுக்கு கேரட் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. அண்டு உடம்புக்கு எனர்ஜி கிடைக்கிறதுக்கும் கேரட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. விட்டமின் ஏவும் கேரட்டில் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ பனானாவும் இதில் நம்ம சேர்த்துருக்கிறதுனால டைஜஷன் பிரச்சனை ஏதாச்சும் இருந்தாலும் டக்குன்னு சரியாயிடும். ஸோ இந்த ஒரு டிஷ்ஷை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்களை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணணுமா, உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டைல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டு கேட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டி.
4: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட கிஷோர் தான் ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ கிஷோர் மாதிரியே உங்க குழந்தைங்களும் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பா பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய என்னான 9 7 8 7 7 0 107.8 இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணியோ இல்ல மெசேஜ் பண்ணியோ சொல்லுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். ஓகே, இப்போ தொடர்ச்சியா நம்ம கூட இந்த நேரத்துல ஒரு டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்க ஸ்கூல்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க, மேலும் அவங்க கேரக்டர் வைஸா டெவலப் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம சைட்ல இருந்து கொடுக்கலாம் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், குழந்தைங்களை ஒரு மோல்டு பண்றது, அதாவது அவங்களோட கெரியரை ஷேப் பண்றதுல பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க மேம்?
5: ஒரு வகுப்பறைக்குள்ள காலையில பையன் வந்து ஒரு 8:30 வரா அப்படின்னா ஒரு 4 வரைக்கும் அந்த ஆசிரியர் அவனை எப்படி மோல்டு பண்ண முடியும் நல்ல விஷயங்களை அவர் கத்துக்கொடுப்பார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மீதி பெற்றோர் கையில தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து மாணவர்களுக்கு வந்து ஆசிரியரையும் முழு பங்கு வகிக்கிறாரு, அதை விட முக்கியமான பங்கு வகிக்கிறது யாரு அப்படின்னா பெற்றோர் தான் அப்படின்னு சொல்லலாம்.
4: கண்டிப்பா கண்டிப்பா மேம். எப்படியோ காலையில இருந்து ஒரு 7 அவங்க என்னதான் ஸ்கூல்ல இருந்தாலும் திருப்பி ஈவினிங்ல இருந்து ஒரு 8 வீட்டில் தான் செலவிடுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரோட இன்புட்டுமே குழந்தைங்களோட அந்த கெரியரை டெவலப் பண்ணுறதுக்கும் அதை ஒரு மோல்டு பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்காக இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே கவனத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நான் இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு தான் கிளம்ப போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி சின்ன விஷயந்தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் எப்படி டீச்சர்ஸ் ஒரு சேஃப்டியை கொடுக்குறாங்களோ அதே போல் வீட்டில் ஒரு பேரண்ட்ஸ் வந்து எப்படி சேஃப்டியை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பொது இடங்களில் குழந்தைங்க தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தே ஆகணும். அதில் முதல் விஷயம் இந்த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு. சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் எதுக்காக இருக்கு, என்ன நம்பர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு உதவி தேவையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அவங்க உதவி எடுத்துக்கலாம். சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் வந்து 10 98. குழந்தைங்களுக்கு ஈஸியாக புரியக்கூடிய வகையில் இருக்கு இந்த ஒரு நம்பர். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்ப போகிறேன். அண்ட் அடுத்ததாக 8 to 9 வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்கள் கூட பேசுகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ச்சியாக இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நம்ம பேசலாம். இப்போ இங்கேருந்து நான் டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். பாய் பாய் மக்களே, மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மணி 8 நான் ஓடோடி வந்துட்டேங்க உங்ககிட்ட பேசுறதுக்காக. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன், கண்டிப்பா நீங்க அதுக்கு ஒரு பதில் சொல்லுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கான நிகழ்ச்சியை நான் தொடங்குறேங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியோட முதல் பகுதியில மவுண்ட் பெல்லேண்டன் கிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான மலைப்பகுதியை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். சரி, இந்த மலை எங்க இருக்கு அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட குயின்ஸ்லாந்து மாநிலத்துல தாங்க இருக்கு. இது வெறும் மலை மட்டும் இல்லைங்க, மலையோட பேரரசு அப்படின்னுமே சொல்லப்படுது. இது ஒரு இயற்கை அதிசயம் கூட. கடல் மட்டத்திலிருந்து 1593 மீட்டர், அதாவது சுமாரா 5226 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மலை குயின்ஸ்லாந்தோட 2வது உயரமான மலை அப்படின்ற பெருமையை பெற்றிருக்குங்க. இது கெய்ன்ஸ் நகருக்கு தெற்குல சுமார் 39 கிலோமீட்டர் தொலைவுல ஊரூனூரான் அப்படின்ற தேசிய பூங்கால அமைஞ்சிருக்குங்க. பக்கத்திலேயே குயின்ஸ்லாந்தோட மிக உயரமான சிகரமான மவுண்ட் பார்ட்லே ஃபேரர் அப்படின்ற ஒரு மலையுமே இருக்கு. இந்த மலையோட மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? ஆஸ்திரேலியால அதிக மழை பெய்யக்கூடிய இடம் அப்படின்ற சாதனை இந்த இடத்துக்கு தாங்க சொந்தம். வருஷத்துக்கு சராசரியா 8000 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை இங்க பதிவாகுது. சில ஆண்டுகள்ல 12000 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை இந்த இடத்துல பெஞ்சிருக்குங்க. இதனால இந்த மலை உலகத்தோட மிக ஈரப்பதமான மலைப்பகுதிகளில் ஒன்னா இருக்கு. அதிக மழை காரணமா மலையோட உச்சிப்பகுதி அடர்ந்த மேகக்காடுகளால சூழப்பட்டிருக்கும். எப்பயுமே மேகங்களும் மூடுபனியும் இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய சூழல் ஒரு மாய உலகத்தை மாதிரியே இருக்குங்க. இந்த பகுதியில அரிய தாவரங்கள், அபூர்வமான பறவை இனங்கள் மற்றும் பல்வேறு உயிரினங்கள் வாழ்ந்துட்டு வருது. அதனால இது சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர்களுக்கு மிகவும் முக்கியமான இடமாகவுமே இருக்குங்க. இந்த மலைக்கு தாவரவியலாளர் ஜான் பெல்லேண்டன் கிர் காவலர் அவர்களோட நினைவா பெயர் சூட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுதுங்க. 1873வது வருஷம் வடக்கு குயின்ஸ்லாந்து தாவரங்களை ஆய்வு செஞ்சிட்டு வந்த விஞ்ஞானிகளும் ஆய்வாளர்களும் இந்த மலையை அடைஞ்சு அதோட இயற்கை வளங்களை பதிவு செஞ்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆய்வுகள் உயிரியல் ஆராய்ச்சியில முக்கிய பங்காற்றுது. மலையோட உச்சியில தொலைக்காட்சி ஒளிபரப்பு கோபுரங்களும் வானிலை ஆய்வு நிலையமும் செயல்பட்டு வருது. அதை பராமரிக்க தனியார் கேபிள் கார் வசதி பயன்படுத்தப்படுது. பொதுமக்கள் நேரடியாக அந்த உச்சியை ஈஸியா அடைய முடியாததுனால இந்த மலை தன்னோட இயற்கை அமைப்பை பெருமளவில் பாதுகாத்துட்டு வருது. மலை, மேகங்கள், பசுமை, அரிய உயிரினங்கள், அறிவியல் ஆய்வுகள் அப்படின்னு பல சிறப்புகளை தன் கிட்ட வச்சிருக்கக்கூடிய மலை தான் மவுண்ட் பெல்லேண்டன் கிர். இது இயற்கையோட அற்புத படைப்புகளில் ஒன்றா இருக்குங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிடி நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு, திருமணி முத்தாற்றின் கரைகளில் 5 கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. முதல் கோயில் வந்து சுகவனேஸ்வரர் திருக்கோயில், அதாவது கிளிவண்ணமுடைய நாயனார் கோயில். சுகவனேஸ்வரர் கோயில் தான் முதல் ஸ்தலம். அதுக்கு பிறகு உத்தம சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கரபுரநாதர் சுவாமி கோயில், அது 2வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பில்லூர் அப்படின்ற இடத்துல வீரட்டேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த கோயில் 3வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பரமத்தி வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த நதி போகுது, அந்த இடத்துல பரமத்தி பீமேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த பீமேஸ்வரர் கோயில். அதை தாண்டினோன்னு நஞ்சை இடையாறு அப்படின்ற இடத்துல காவிரியோட இந்த சேலம் திருமணி முத்தாறு கலக்கிற இடம், இணையிற இடம், அந்த இடத்துல திரு எயில் வாயிலுடையார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, அதாவது திருவேலி நாதர், திருவேலி ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5 திருத்தலங்கள் இந்த நதியினுடைய கரையில இருக்கு. இவைகளை ஒரு நாளில் தரிசித்து திரும்பினால் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு, மறுபிறவி கிடையாது என்றும், ஒரு அஸ்வமேத யாகம் செய்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பாவநாச ஸ்தல புராணம் அப்படின்றது ஒரு ஸ்தல புராணத்துல இந்த திருமணி முத்தார பத்திய ஒரு செய்திகள் குறிப்பிட, இந்த செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பெறுகிறோம். ஸோ எப்படி நீங்க பாருங்க, இந்த அளவுக்கு புனிதமான ஒரு நதி இன்றைக்கு சாக்கடையாக மாறி இருக்கிறது என்பதையும் நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொன்மையான ஒரு புனிதமான நதி என்பது சேலத்தின் பெருமை தான். ஆனால் இந்த பெருமையை நம்ம மீட்டெடுக்கணும். இந்த நதியை நம்ம மீட்டெடுத்து இந்த நதியில கழிவுகள் கலக்காமல், இந்த நதி ஒரு சாக்கடையாக மாறாமல், இது வந்து மழை நீரால் பயணிக்கிற ஒரு சுத்தமான நதியாக இதை மீட்டெடுக்கிறது தான் ஒரு பெருமையான சிறப்பான பணியாக இருக்கும். நம்ம மீண்டும் அதை வந்து உயிரடைய செய்து நம்ம நிலை நிறுத்தணும். அதுதான் நம்ம முன்னாட நிற்கிற ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சேலம் வரலாற்று சங்கதி சார்பாக அதை நினைக்கிறேன். இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பது தான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்நாய்க்கமட்டிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நான் கடைசியா ஏற்காடுக்கு போயிருந்தப்போ அங்க நிறைய மக்களை சந்திச்சு பேசியிருந்தேங்க. அங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயத்த சொன்னாங்க. அப்படி ஜெரினா காடு பகுதியில வசிக்கக்கூடிய ஒரு அண்ணாவை சந்திச்சு பேசினப்போ அவர் நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் அண்ணா.
5: வணக்கம். வணக்கம்ண்ணா.
4: உங்க பேரு?
5: என் பேர் சிவபாலன்.
4: எங்க இருக்கீங்க? எந்த ஊர்?
5: சேலம் மாவட்டம் ஏற்காடு.
4: ஏற்காட்டில் எந்த கிராமம்?
5: ஜெர்னாக்காடு கிராமம்.
4: எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க?
5: நான் பிறந்ததுலேருந்து இங்கே தானே.
4: பிறந்ததுலேருந்தே இங்கே இருக்கீங்க அப்படின்னு?
5: ஒரு 30 வருஷமா இங்கே இருக்கும்.
4: இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருந்த கிளைமேட்டுக்கு இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு என்ன வித்தியாசம்?
5: ஃபர்ஸ்ட் இருந்த கிளைமேட்டு நல்லா இருந்துச்சுங்கண்ணா. இப்போ ரெண்டு மூணு வருஷமாகவே கிளைமேட் ஒன்றும் சரியில்லை. பாருங்க, இப்போயே பாருங்க, வெயில், ஏகப்பட்ட வெயில். ஏற்காட்டில் இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டுறாங்க. அது மரத்தை வெட்டாமல் இருந்தால் ஏற்காடு இன்னும் பழைய நிலைமைக்கே இருக்கும்.
4: அப்புறம் விலைவாசிக்கு பொறுக்கக்கூடிய விலைவாசிக்கு
5: ரொம்ப பழைய பல சுட இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குண்ணா. விலைவாசிலாம் என்ன இன்றைக்கெலாம் 5 லிட்டர் 900 ரூபா வருது. ஃபஸ்ட்டு 600 ரூபா இருந்துச்சு, இன்றைக்கி 900 ரூபா 5 லிட்ரு.
4: இங்கே வந்துட்டு விவசாயம் அப்படின்னா என்னென்ன விவசாயம் வந்துட்டு?
5: விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா காஃபி, மிளகு, இது தான். பலாப்பழம், கமலா, ஆரஞ்சு, இந்த மாதிரி தான்.
4: மக்கள் வாழ்வாதாரத்துக்காக என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க?
5: மக்கள் வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைட்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்டேட்டுக்கு தாங்க போயிடுறாங்க. ஒரு நாளைக்கு 400 ரூபா சம்பளம் எஸ்டேட் வேலை. காஃபி பராமரிக்கிறது, மிளகு, கமலா, ஆரஞ்சு இப்போ இது பண்ணுறது, இந்த எஸ்டேட் வேலைக்கு தான் ஒரு நாளைக்கு 400 ரூபா சம்பளம். இன்னும் அந்த அளவுக்குலாம் வாழ்வாதாரம் இல்லை. எல்லாமே மரம்லாம் வெட்டுறதுனால வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. நிறைய இடம் இருக்குது. போட் ஹவுஸ் இருக்குது, சுற்றுச்சூழல் பூங்கா, ரோஸ் கார்டனு, சேர்வாயின் கோயில், பொட்டானிக்கல் கார்டன் நிறையா இருக்குது. இப்போ பக்கோடா பாயிண்ட்டு எல்லாம் இருக்குது, ஸ்கை பார்க் எல்லாமே இருக்குது.
3: ரொம்ப பொறுமையாக தெளிவாக விலைவாசியோட உயர்வு, கிளைமேட் சேஞ்சஸ் மற்றும் வாழ்வாதாரத்துக்காக மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு சிவபாலன் அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தருண் தாங்க. உங்களுக்கு நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து இருந்தால் நம்மளுடைய சோனா எஃப்எம்மின் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க நேயர்களே, தொடர்ந்து பேசலாம்.
6: கருநீர சேலையில் வந்த தேவதை, இதுபோல் இதுவரை இந்த அழகை யாரும் காணலையே. தடுமாறி போய் நின்றேன் பெண்ணே, உன் நடை அழகை கண்டு வியக்கிறேன், தயங்குகிறேன்.

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனா தான் சுகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்கு குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
2: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்கு குட்டிக்கு ரொம்ப அடியான்னு போடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்கு குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8. நீரை தேவையின்றி பயன்படுத்தாமல் தேவையறிந்து பயன்படுத்துவோம்.
4: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
6: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருந்தாங்க. நேர்களே, நான் ஏற்காடு ஆனைக்காடு பகுதிக்கு போயிருந்தப்போ அங்க தெருக்கூத்து கலைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப அருமையா பக்த மார்க்கண்டேயர் சிவபூஜை அப்படின்ற ஒரு நாடகத்தை நிகழ்த்தி காட்டினாங்க. அந்த நாடகத்துல இருந்து சின்ன சின்ன பகுதியா நம்ம தினமுமே கேட்டுட்டு வரோம். அந்த வகையில அந்த நாடகத்தோட கடைசி பகுதிக்கு முந்தன பகுதி இதோ உங்களுக்காக வந்தாச்சு. கேட்டுட்டு வந்து எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம சொல்லுங்க.

என்ன நேயர்களே, நாடகம் பிடிச்சிருக்கா? ரொம்ப அருமையா இருக்குல்ல? இந்த மாதிரி நாடகங்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னா கிராமப்புறங்கள்லயும் இல்ல மலைப்பகுதிகளுக்கும் திருவிழா சமயத்துல போனீங்க அப்படின்னா கண்டிப்பா கண்டுகளிக்க முடியும். தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில கேட்கலாம் நேயர்களே. அதே சமயத்துல இந்த நாடகத்தை நிகழ்த்தி காட்டின நாடக கலைஞர்கள் எல்லாருக்குமே சோனா எஃப்எம் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இன்னைக்கு ஒரு அருமையான ஸ்பீசியஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறேங்க. ஒரு சின்ன பறவை தண்ணியில மிதந்துட்டு இருக்கு. நீங்க அதை கவனிக்க தொடங்கக்கூடிய நேரத்துல அது திடீர்னு தண்ணிக்குள்ள மூழ்கி மறைஞ்சு போயிடுங்க. சில நொடிகளுக்கு அப்புறம்தான் வேற ஒரு இடத்துல இருந்து மறுபடியும் மேல வரும். அந்த அசத்தலான நீச்சல் வீரர் பறவை தான் சின்ன கிரீப், அதாவது லிட்டில் கிரீப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவைங்க. இந்த பறவையை டாப்சிக் அப்படின்னுமே சொல்லுவாங்க. இது ஒரு நீர் பறவை தான். கிரீப் குடும்பத்திலேயே ரொம்பவும் சின்ன இனம் இது தாங்க. ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா மாதிரியான பல நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த பறவை இந்தியாலையும் தமிழ்நாட்டிலேயும் குளங்கள், ஏரிகள் மற்றும் அடர்ந்த நீர் தாவரங்கள் நிறைந்த நன்னீர் பகுதிகளில் வாழ்ந்துட்டு வருது. இந்த பகுதியோட தோற்றம் ரொம்பவுமே அழகானது. இனப்பெருக்க காலத்துல உடல் கருமையாகவும் கழுத்து மற்றும் கன்னங்கள் செம்பழுப்பு நிறத்திலையும் இருக்குங்க. வாயோட ஓரத்துல பிரகாசமான மஞ்சள் நிறம் இருக்குங்க. ஆனா இனப்பெருக்கம் இல்லாத காலத்துல உடல் வெளிர் பழுப்பு நிறமா மாறி அமைதியான தோற்றத்தோட இருக்குங்க. சின்ன கிரீப்போட மிகப்பெரிய திறமை தண்ணிக்கடியில மூழ்கி வேட்டையாடுறது தான். இது ஒரு சிறந்த நீச்சல் வீரன். மீன்கள், நீர்வாழ் பூச்சிகள் மற்றும் சின்ன முதுகெலும் பற்ற உயிரினங்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே வேகமா நீந்தி போய் சாப்பிடுதுங்க. ஆபத்து ஏற்பட்டாலும் உடனே பறந்து போகாம தண்ணிக்குள்ள மூழ்கி தப்பிக்கிறது தான் இதோட பாதுகாப்பு முறை. இந்த பறவையோட குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப சுவாரஸ்யமானது. தண்ணியோட ஓரத்துல இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு நடுவுல மிதக்கக்கூடிய வகையில கூடு கட்டுது. பொதுவா 4-7 முட்டைகள் இடுது. பெற்றோர் பறவைகள் கூட்டை விட்டு வெளியேறும் போது முட்டைகளை நீர்ச்செடிகளால மூடி வச்சிடுவாங்க. இதனால வேட்டையாடிகளோட கண்கள்ல இருந்து முட்டைகள் மறைஞ்சு பாதுகாப்பா இருக்கும். குஞ்சுகள் பொறிச்ச உடனே நீந்த தொடங்கிடுமா. ஆனா அது சோர்வடைஞ்சா, அப்படி இல்லைன்னா ஆபத்து ஏற்பட்டா பெற்றோர் பறவையோட முதுகுல ஏறி பயணம் செய்யுமாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த மாதிரி பறவையை நீங்க பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பா நம்ம பார்த்துருக்க முடியாதுங்க. தண்ணியில நீந்திக்கிட்டே தன் முதுகுல குஞ்சுகளை சுமந்து போகக்கூடிய காட்சிகள் இயற்கையோட மிக அழகான தருணங்கள்ல ஒன்றா இருக்கும். சின்ன கிரீப் பறவை நீர்நிலைகளோட ஆரோக்கியத்தை சுட்டி காட்டும். அதனாலதான் நான் கண்டிப்பா பார்த்திருக்க முடியாதுன்னு சொன்னேன். சில இடங்கள்ல, அதாவது சேலம் மாவட்டத்துல சில இடங்கள்ல தண்ணியோட ஆரோக்கியம் நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல இந்த பறவையை உங்களால பார்க்க முடியும். சுத்தமான தண்ணியும் நீர்ச்செடிகளும் சின்ன சின்ன மீன்களும் இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் இது அதிகமா வாழுது. அதனால இந்த பறவைகள் இருக்கக்கூடிய இடங்கள் நல்ல நீர்வாழ் சூழல கொண்டிருக்கிறதா ஒரு அடையாளமா இருக்குங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல. இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.
2: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், ஏண்டா

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறவங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜியா மக்களை பற்றி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. ஜியா மக்கள் கியா, பும்பாரா மாதிரியான பெயர்கள்னாலையும் அழைக்கப்படுறாங்க. இவங்களை பற்றின வரலாற்று தகவல்கள் ரொம்ப கம்மியாக கிடைச்சாலும் ஆஸ்திரேலியாவோட பழங்குடியின வரலாற்றில் இவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான இடம் இருக்குங்க. ஜியா மக்கள் பேசின மொழி கியா அல்லது பும்பாரா மொழி அப்படின்னு சொல்லப்படுது. இது மாரி மொழி குடும்பத்தை சேர்ந்த ஒரு கிளை மொழியாக இருக்குங்க. காலப்போக்கில் இந்த மொழியை பேசுகிறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சாலும் அதோட வரலாற்று பதிவுகள் மற்றும் அதோட சொற்கள் இன்னமுமே மொழியியல் ஆய்வுகளில் முக்கிய இடம் பெறுதுங்க. சில ஆய்வுகள் படி ஜியா மக்களோட பாரம்பரிய நிலப்பரப்பு போவன், புரோசர்பைன், குளோசெஸ்டர் தீவு, ரெபல்ஸ் விரிகுடா, மவுண்ட் டால் ரிம்பல் அப்படின்ற பகுதிகளை சுற்றி 4100 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைஞ்சிருக்குங்க. இயற்கை வளங்கள் நிறைந்த இந்த பகுதிகளில் அவங்க தலைமுறைகளாக வாழ்ந்துட்டு வராங்க. இன்னைக்கு ஜியா மக்களோட பிரதிநிதிகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிற பழங்குடி சமூகங்களோட இணைந்து இயற்கை வளங்களை பாதுகாக்கும் பணிகளில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக நிலம், நீர்வளம் மற்றும் கலாச்சாரம், பாரம்பரியமிக்க இடங்களை பாதுகாக்கிறதுக்கான திட்டங்களில் அவங்க முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. இது தங்களோட முன்னோர்களோட மரபை அடுத்த தலைமுறைக்கு பாதுகாக்கக்கூடிய முயற்சி தாங்க. ஆரம்ப கால பதிவுகள் படி ஜியா மக்களோட சமூகத்தில் திருமணம், குடும்ப அமைப்பு மற்றும் குலப்பிரிவுகள் மாதிரியான எல்லா விஷயங்களுமே தெளிவான மரபுகளில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மொழியில் யயு அப்படின்னா தந்தைனோ, யாங்கா அப்படின்னா தாய்னோ, வினா அப்படின்னா மீன்னோ, கண் அப்படின்றதுக்கு தில்லி அப்படின்னோ, காது அப்படின்றதுக்கு லொல்லு அப்படின்னுமே சில சொற்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த சொற்கள் அவங்களோட மொழி மற்றும் வாழ்க்கை முறையை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுதுங்க. நேர்களே, ஜியா மக்களை பற்றின சில விஷயங்கள் இன்னைக்கு குறைவாக இருந்தாலும் அவங்களோட மொழி, பாரம்பரிய நிலம் மற்றும் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறை ஆஸ்திரேலிய பழங்குடி வரலாற்றோட முக்கிய அத்தியாயமாக இருக்குங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்இன் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடாவாய்வா நேர்களே, நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: கோணா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நிகழ்ச்சி. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்ல போகிறேன் அப்படின்னா, அதாவது மரபணு கோளாறோட பிறந்த ஒரு குழந்தைய திருமணமாகாத ஒரு இளைஞர் தத்தெடுத்து வளர்க்குறாருங்க. அது மட்டுமே இல்லாமல் அந்த குழந்தைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்த ஒருத்தருடைய ஒரு கதையை தாங்க இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். பூனே எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க. உலகோட அங்கே முன்னணி பன்னாட்டு வங்கி ஒன்று இருக்குங்க. அந்த வங்கியில் பணிபுரிஞ்சிட்ருக்க ஒருத்தர் தான் ஆதித்யா திவாரி. அவரோட கதையை தான் இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேங்க. இந்தூரில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் ஆதித்யா பிறக்கிறாருங்க. அவருடைய வீட்டில் அவருக்கு சொல்லித்தந்த முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா, வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்றது தான் சின்ன வயசுலேருந்து அவருக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக நம்மளுடைய சமூகத்தில் ஒரு வழக்கம் இருக்குங்க, திருமணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், அதுக்கு பிறகுதான் அந்த தத்தெடுக்கிற ஒரு வழக்கம் வந்திருக்குங்க. இதுதான் வந்து, அதாவது திருமணமாகி ரொம்ப வருடங்கள் குழந்தை இல்லை அப்படின்னா தத்தெடுத்து வளர்ப்பாங்க. ஆனால் ஆதித்யா சிறு வயசுலேயே ஒரு விசித்திரமான, அதே சமயம் உன்னதமான ஒரு எண்ணம் அவருக்கு வந்திருக்குங்க. அதாவது நம்ம ஒரு குழந்தையை தத்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அது அவருடைய மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்குங்க. ஒரு கட்டத்தில் நல்லா படிக்கிறாரு, படித்து ஒரு வேலைக்கு போகிறாரு. தன்னுடைய குடும்பத்தினரிடமும் நண்பர்களிடமும் இவருக்கு இருக்கிற அந்த ஆசையை வந்து சொல்கிறாருங்க ஆதித்யா. எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிரிக்கிறாங்க, திட்டுறாங்க, உனக்கு என்ன அறிவு இருக்கா, உனக்கு என்ன கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவர் மனசுக்குள்ளார வந்த அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு எண்ணம், அதாவது இவ்வளோ பேர் வந்து அட்வைஸ் பண்ணாலும் ஆதித்யா தன்னுடைய முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாருங்க. தொடர்ந்து அவருடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய இரண்டு பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.
2: உள்ளத்தில் நெருப்பை ஊது, பயம் என்பதை

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலையும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, அவரோட பேர் ஆதித்யா. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தூர் அப்படின்ற ஒரு ஊரை சேர்ந்தவர். அவருடைய நேட்டிவ் வந்து பூனே. ஆதித்யா திவாரி அவருக்கு வந்து ரொம்ப இளம் வயதிலேயே ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வருதுங்க. இப்போ வீட்டிலலாம் அதை வந்து சொல்லும்போது எல்லாருமே திட்டுறாங்க, சிரிக்கிறாங்க. உனக்கு என்ன ஆயிடுச்சு, உனக்கு என்ன கல்யாணம் கூட ஆகலை, என்ன ஒரு விஷயம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்டுறாங்க. ஆனால் ஆதித்யா அவருடைய முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. நான் தத்தெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. அந்த உறுதி தாங்க சாதாரண மனிதருக்கும் அவருக்கும் இடையே இருக்கிற அந்த ஒரு வித்தியாசம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தத்தெடுக்கிறதுக்கான சட்ட போராட்டங்களையும் நடைமுறைகளையும் ஆதித்யா எதிர்கொள்ள தயாரானார். அப்போ அரசு காப்பகம் ஒரு காப்பகத்துக்கு வந்து போகிறாரு. அங்கே தான் அவருடைய வாழ்க்கையை மாற்றின அந்த ஒரு சந்திப்பு நிகழுதுங்க. டவுன் சின்ட்ரோம் அப்படின்ற மரபணு கோளாறோடு ஆதரவற்ற நிலையில் ஒரு பச்சிளம் குழந்தை அங்கே இருக்குங்க. பலரும் அந்த குழந்தைய பார்க்கவே தயங்குறாங்க. ஆனால் ஆதித்யா அந்த குழந்தைய பார்த்ததும் அவருக்குள்ள ஒரு ஈர்ப்பு, உடனடியாக முடிவு பண்ணுறாரு, இவர் தான் என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்திய சட்டங்கள் படி என்ன அப்படின்னா, திருமணமாகாத ஒரு இளைஞன், அதுவும் 30 வயதுக்கு உட்பட்ட ஒருவர் குழந்தைய தத்தெடுக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்திய தத்தெடுப்பு சட்டங்கள் அவருக்கு எதிராக திருமணது. சமுதாயம் அவரை பார்த்து ஏளனமாக சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, இவருக்கு ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை பப்ளிசிட்டிக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தைய தத்தெடுக்கிறாரா இல்லை

அப்படின்ற ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
1: மச்சான் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுது, ஆனா கையில காசு இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல.
2: அது இருக்கட்டும்டா, கையில காசு இல்லனா ஏன் மொபைல கடிக்கிற?
1: ஏன்னா அது ஆப்பிள் மொபைல்டா.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா, நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சொகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்துக்கோ.
1: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
2: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இந்திய தத்தெடுப்பு சட்டங்கள் படி திருமணமாகாத ஒரு இளைஞர், 30 வயது தாண்டாத ஒருத்தர் ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறது அப்படின்றது ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா இல்லைங்க. நிறைய சட்ட விதிகள்லாம் வந்து இருக்குது. அப்போ எல்லாருமே வந்து ஆதித்யா அவர்கள் வந்து இந்த மாதிரி குழந்தையை தத்தெடுக்கிறதுக்கு வந்து எதிராக இருக்கிறாங்க. ஆனால் ஆதித்யா பின் வாங்கலைங்க, தொடர்ந்து நீதிமன்றத்தை நாடிக்கிட்டே இருக்கிறார். மாத கணக்கில், வருட கணக்கில் சட்ட போராட்டம் நடத்துகிறார். தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு குழந்தைகளுக்கான உரிமைகளுக்காக போராடினார். இறுதியில் நீதிமன்றம் அவருடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு சொல்லலாங்க. சமுதாயத்தோட விதிகளை உடைச்சி இந்தியாவில் திருமணம் ஆகாத ஒரு ஆண் ஒரு குழந்தைய தத்தெடுத்த முதல் நபர் அப்படின்ற ஒரு வரலாற்று சாதனையை ஆதித்யா அவர் வந்து படைக்கிறாருங்க. அதாவது அவருக்கு வந்து ஒரு குழந்தையை தத்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ஆனால் அப்போ திருமணம் கூட அவருக்கு ஆகலைங்க, அதுவும் ஒரு டவுன் சிண்ட்ரோம் குழந்தை. யாருமே அந்த குழந்தையை கண்டுக்காத சமயத்தில் அந்த குழந்தை மேலே ஒரு ஈர்ப்பு உடனடியாக முடிவு பண்ணுறாரு. ஆனால் நீதிமன்றம் அதற்கான ஒரு தடையை விதிக்குது. ஏன்னா சட்டம் வந்து திருமணமாகாத ஒரு ஆண் தத்தெடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சட்டம் வந்து இல்லைங்க. அப்போ அந்த நீதிமன்ற சட்டத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு அவருடைய அன்பு ரொம்ப உயர்ந்ததாக இருந்தது அப்படின்னு சொல்லாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட பேர் வந்து பினி அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து பேர் வைக்கிறாரு. பினியை தன்னுடைய வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வராரு. ஆதித்யாவுடைய வாழ்க்கை முழுமையாக மாறினது அப்படின்னு வந்து சொல்லாங்க. அலுவலக வேலை, அதே நேரத்தில் சிறப்பு குழந்தையாக இருக்கக்கூடிய பினி, அவரை வந்து பார்த்துக்கிறது அப்படின்றது ஒரு இரட்டை சுமையாக அவருக்கு வந்து இருந்ததுங்க. ஆரம்பத்தில் பினி அவர்களுக்கு நிறைய உடல்நல பிரச்சனைகளும் இருந்தது. அவரால் சரியாக நடக்க முடியாது, பேச முடியாது, ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டமாக இருந்தது. ஆனால் ஆதித்யா இதற்குமே சோர்வடையலைங்க. ஒரு தாய் மாதிரி ஒரு அரவணைப்போட, ஒரு தந்தையோட பாதுகாப்போட பிணியை தாங்கி பிடிக்கிறார். தன்னோட அப்பாவோட ஒவ்வொரு அசைவையும் புரிந்து கொண்டு உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு சொந்த காலில் நிற்க ஆரம்பிக்கிறாங்க பினி. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சொன எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஆதித்யா திவாரி அவரோட ஒரு கதையை தாங்க சொல்லிட்டு இருக்கேன். அவர் ஒரு டவுன் சிண்ட்ரோம் குழந்தைய தத்தெடுக்கிறாரு. தத்தெடுக்கிறதும் அவர் தத்தெடுக்கிறதுக்கான ஒரு ஆசை அவருக்கு இருந்தாலும் நீதிமன்றம் அனுமதிக்கலைங்க, சட்டங்கள் அனுமதிக்கலை. திருமணமாகாத ஒருத்தர் ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. இப்போ அவர் வந்து சட்ட போராட்டங்கள்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணுறாரு. இறுதியில் நீதிமன்றம் அவருடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு சமுதாயத்தோட விதிகளையே மாற்றுதுங்க. இந்தியாவில் திருமணமாகாத ஒரு ஆண் குழந்தைய தத்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி தத்தெடுத்த முதல் நபரும் இவர் தாங்க. ஆரம்பத்தில் பல உடல்நல பிரச்சனைகள் அந்த குழந்தைக்கு வந்து இருந்ததுங்க. ஆனால் எல்லாத்தையும் வந்து ஒரு தாய் மாதிரி அரவணைப்போட, ஒரு தந்தையாக, ஒரு பாதுகாப்பாக அந்த குழந்தைக்கு வந்து இருந்திருக்கிறாருங்க ஆதித்யா. அதே நேரத்தில் ஆதித்யா தன்னோட சமூக வலைதள பக்கங்களில் பிணி, அவரோட தத்து பிள்ளை, அவரோட குழந்தை, அந்த குழந்தையோட எடுத்த புகைப்படங்களை பகிரும்போது ஒட்டுமொத்த உலகமும் கண்ணீர் மல்க அவருக்கு ஒரு அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க, ஒரு ஆதரவை கொடுத்துருக்குறாங்க, ஆதரவாக குரல் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஆதித்யா அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏன் உங்கள் வாழ்க்கையை இப்படி ஒரு குழந்தைக்காக தியாகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு. அதற்கு ஆதித்யா கொடுத்த பதில் ரொம்ப ஒரு அழகான பதிலுங்க. நான் தியாகம் செய்யலை, பிணிதான் என் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதில் சொல்லியிருக்கிறாருங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் தங்களுக்காக மட்டுமே வாழ்ந்துட்டுருக்காங்க, வாழ்ந்து சோர்ந்து போகிறாங்க, சொத்தை சேர்க்கிறாங்க, புகழை சேர்க்கிறாங்க. ஆனால் ஆதித்யா திவாரி போன்ற மனிதர்கள், அவங்க மூலமா மனிதம் இன்னும் இந்த பூமியில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுருங்க.
2: சோன் மிட்டாய் சோக்கப்பே போடா.

ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு ஆசை அப்படின்னு இருந்ததுன்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு வீடு வாங்கணும், நிறைய சொத்து சேர்க்கணும், அப்படி தாங்க ஆசை இருக்கும். ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் வித்தியாசமான ஒரு ஆசை, ஒரு அன்பு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆசை வந்திருக்குங்க. அவர் யார் அப்படின்னா ஆதித்யா திவாரி. பூனே அங்கே வந்து ஒரு ஊரை சேர்ந்தவர் அவருங்க. நார்மலாக ஃபேமிலியில் வளர்றாரு. அந்த சின்ன வயசுலேயே அவருக்கு வந்து யாரையாவது தத்தெடுத்து வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை, அது ரொம்ப தீவிரமாக ஆகுதுங்க. ஆனால் அப்போ அவர் கல்யாணம் கூட ஆகலை. ஒரு காலேஜெலாம் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டுருக்காரு அந்த சமயத்தில். அப்படி ஒரு எண்ணம் வீட்டிலலாம் சொல்லும்போது என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் இதுக்கு உனக்கே என்ன கல்யாணம் ஆகலை அப்படின்னா சொல்லியிருக்கிறாங்க. இதை தாண்டி வீடு, அதுக்கப்புறம் நண்பர்கள் இவங்கெல்லாம் எதிர்க்கிறத தாண்டி சட்டமும் எதிர்த்து இருக்குங்க. அதாவது திருமணம் ஆகாத ஒரு ஆண் ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி சட்டங்களில் இல்லைங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப ஒருத்தருக்கு ஆசை வருது. சரி, சட்டம் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து சேவை பண்ணலாம்னு நினச்சோம், ஒருத்தருக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கலான்னு நினச்சோம், ஒரு குழந்தைய தத்தெடுக்கலான்னு நினச்சோம், இப்போ சட்டம் வேணான்னு சொல்லுது, நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருப்போங்க. ஆனால் ஒரு டவுன் சிண்ட்ரோம் குழந்தை மேலே ஒரு பெரிய அன்பு இவருக்கு வந்து உருவாகி இருக்குங்க. அந்த குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையினால் நீதிமன்றத்தை நாடுறாங்க. நீதிமன்றம் ஆரம்பத்தில் மறுப்பு தான் தெரிவிக்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து சட்ட போராட்டங்களை இவர் மேற்கொண்டுட்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் இவருடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு நீதிமன்றம் திருமணமாகாத ஒரு ஆணும் ஒரு குழந்தைய தத்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தையே மாற்றி அமைக்கிறாங்க. இந்தியாவிலேயே முதல் முதலாக திருமணமாகாத ஒரு ஆண் ஒரு குழந்தைய தத்தெடுத்தது இவர் தான் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இவருடைய கதை ஒரு மனசில் இருக்கக்கூடிய ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கதை அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது அவர் மனசில் இருந்தது எல்லாமே ஒரு அன்பு தான். ஸோ அந்த குழந்தை மேலே அவர் வச்சுருந்த ஒரு அன்புக்காக தான் அவ்வளோ ஒரு விஷயமும் வந்து பண்ணார். இவரோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இவர் பண்ணது இந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து அடுத்த நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். ஆதித்யா திவாரி அவர்களோட இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம்ல சோனா எஃப்எம் நிலை எண்ணுக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலை எண் 9787070178. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க. பாய் பாய் நேர்களே.

இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.